0: செயல்படுத்தும் திட்டம், வெற்றியாளர்களுக்கான பரிசுத் தொகை மற்றும் போட்டிகளை நடத்தும் வழிமுறைகள் தொடர்பாக இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை அமைச்சரவை கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக கல்வி முறையில் நிலவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கூறி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. விரிவுரையாளர்களுக்கான வெற்றிடங்கள் மற்றும் போதிய தகுதியுள்ள கல்விசார் பணியாளர்கள் இன்மை உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த வாரமும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சங்கத்தின் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருத்த இளங்கசிங்க தெரிவித்தார். நிலவும் வளப்பற்றாக்குறை காரணமாக 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்வாங்க முடியாத நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதை விட தற்போதுள்ள 17 பல்கலைக்கழகங்களில் தரத்தை பேணி பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் விரிவுரையாளர்களின் வெளிநாட்டு இடப்பெயர்வு காரணமாக பணிச்சுமை அதிகரித்திருப்பதாக முறையான தலையீடுயின்மையே இந்த தீவிர நடவடிக்கைகளுக்கு காரணம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தரித்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தகவல் வழங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு மற்றும் துறைமுக அமைச்சர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக தகவல் வழங்கப்பட்டிருப்பதோடு இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையினரால் குறித்த கப்பல்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த கப்பல்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் இல்லை என தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் இலங்கையிலிருந்து 24 கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் மொத்தம் 47 கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராணுவ மோதல்கள் தொடரும் நிலையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இந்த கப்பல்களில் பல ஈரானிய கொடிகளை தாங்கிய கப்பல்கள் என்றும் ஏனைய வணிக மற்றும் சரக்கு கப்பல்களும் இதில் உள்ளடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல்களில் இருந்து இலங்கை அரசாங்கத்திடம் எந்தவொரு வசதியோ அல்லது உதவியோ பெறப்படவில்லை என்றும் அவற்றுக்கு எந்தவிதமான வசதிகளும் வழங்கப்படவில்லை என்றும் அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்தார். கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதை தவிர இலங்கை அரசாங்கம் அவற்றில் வேறு எந்த வகையிலும் தலையிடவில்லை என்றும் மேலதிக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். வெற்றிடமாக உள்ள மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய 2 சட்டசபை தொகுதிகளுக்காக நடைபெறும் இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமானது. தமிழகத்தில் சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு இடம்பெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டனர். இதேவேளை 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனால் தமிழகத்தில் 7 தொகுதிகள் வெற்றிடமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் நடைபெறவுள்ள வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாகியிருக்கின்றது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்பட்டதை கண்டறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதன் உரிமத்தை ரத்து செய்திருக்கின்றது. மேலும் உணவகத்தில் உணவு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு அங்குள்ள தேநீர் கடைக்கு 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அயலக உயர்கல்வி உயர் உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு வலியுறுத்தியிருக்கின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உள்ள உலகத்திறம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்காக அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனிடையே 2026-27 ஆண்டுக்கான அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கடந்த மே 4 தேதி முதல் பெறப்பட்டு வருகின்றன. விண்ணப்பங்களை பெற்று 4 மாதங்கள் கடந்தும் தகுதியான மாணவர்களுக்கு வெளிநாட்டுக் கல்விக்கான உதவித்தொகை மற்றும் தேவையான நிதி வழங்கப்படவில்லை என இந்திய மாணவர் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. இதனால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் கல்வியை தொடர முடியாமல் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் கல்வி உரிமை பாதிக்கப்படுவதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் சங்கம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை இணைந்திருக்கலாம். எங்களது வினாக்கள் மற்றும் உங்களது விடைகள் என்பவற்றுடன் நிகழ்ச்சி அடுத்து வருகின்ற 1 மணி பொழுதில் உங்களை சிந்திக்கவும் மகிழ்விக்கவும் காத்திருக்கின்றது.

நேர்களே, பொம்பாரியர் என்ற விமான உற்பத்தி நிறுவனம் கனடாவில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு உற்பத்தி நிறுவனம். குறிப்பாக விமானங்கள் மற்றும் விமான உதிரிப்பாகங்களை உற்பத்தி செய்வதில் பிரபல்யம் பெற்றது. இந்த நிறுவனம் கனடாவில் எங்கு அமைந்திருக்கின்றது என்பதுதான் வினா. மூன்று விடைகள் தருவோம், நீங்கள் கொண்டு வரலாம். முதலாவது விடை டொரண்டோ, இரண்டாவது கியூபெக், மூன்றாவது வன்கூவர். பொம்பாரியர் நிறுவனம் எங்கு தனது தலைமையகத்தை பிரதானமாக கொண்டிருக்கின்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது டொரண்டோ, இரண்டாவது கியூபெக், மூன்றாவது வன்கூவர். அலையுங்கள் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளை வழங்கலாம்.

0: நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்தோம். பொம்பார்டியர் நிறுவனம் தனது தலைமையகத்தை கனடாவில் எங்கே கொண்டிருக்கின்றது என்று கேட்டிருந்தோம். ஒன்று முதலாவது விடை டொரண்டோ, இரண்டாவது கியூபெக், மூன்றாவது வன்கூவர். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாசனுங்க. பவான்
0: பவான் சொல்லுங்க.
1: கியூபெக்லாம் இருக்கு. நீங்க சொல்லுங்க.
0: நன்றி பவான்.
1: நன்றி வாசன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க மதன். நன்றி மதன். உடனே இணைஞ்சுடனே வரணும் மதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் செல்வி கதைக்கிறேன்.
0: செல்வி சொல்லுங்கள். நன்றி. நாங்கள் வேண்டுமா எல்லாரும் பிள்ளைய சேர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
3: இது குயிபெக் தான். ஆனா எனக்கு டொரண்டோ பிளான் விசிட் பண்ணதுக்கு ரெண்டு ட்ரிப் சான்ஸ் கிடைச்சது. டவுன் ஸ்டீல இருக்கும்போது ஃபுல்லா ரெண்டு நாள் விசிட் பண்ணோம். ரெண்டு ட்ரிப் பிளான் அவ்வளவு பெருசு. ஆனா இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் கூட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ
0: நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
4: ஒரு விஷயமும் செய்யலாம் அது போல. வாசி எல்லாம் இரண்டு மடங்கா வந்துட்டு ஏற்கனவே இவரால் எத்தனை மடங்கு கூட போதோ இருக்குல்ல. நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. தேவமர்.
0: தேவமர் சொல்லுங்க.
5: இது கீவேக்லான் இருக்குது. அதான எல்லாத்தையும் அங்க கொண்டு வாங்க. நான் எல்லாத்துக்கும் எல்லாம் தள்ளாம சொல்லி இருக்கிறேன். பாக்கலாம்.
0: சரி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் சார்.
0: நலம். நலம். நீங்கள் எப்படி?
6: நான் நலமா உற்சாகமா உங்களுடைய.
0: நன்றி.
6: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து வைக்க. கியூபெக் என்பது மிகச் சரியான விடை. பொம்பார்டியர் நிறுவனம் கனடாவுக்கு சொந்தமானது. அதன் தலைமையகத்தை கியூபெக்கில் கொண்டிருக்கின்றது. விடையுடன் இன்னொரு நேர் இணைகின்றார். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. இணைவார் ஆனால் பேச மாட்டார்.
7: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
8: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

0: நேர்களை அடுத்து நாம் கொண்டு வருகின்ற வினா இதுதான். 2001 செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல்கள் இடம்பெற்றது. அல் கைதா இயக்கத்தில் ஒசாமா பின் லேடன் தலைமையில் அந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று பார்த்திருந்தோம். 19 அல் கைதா இயக்க தீவிரவாதிகள் இணைந்து நடத்திய அந்த தாக்குதலில் 2500 மேற்பட்ட ஏறத்தாழ 3000 வரையான பொதுமக்கள் உட்பட அந்த தீவிரவாதிகள் உட்பட பொதுமக்கள் பலியாகி இருந்தார்கள் அந்த தாக்குதலில். கேள்வி என்னவென்றால், 2001 செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் இடம்பெற்ற போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல் இடம்பெற்ற போது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவர் யார்? முதலாவது பில் கிளிங்டன், இரண்டாவது ஜார்ஜ் டபிள்யூ புஷ், மூன்றாவது பராக் ஒபாமா. முதலாவது பில் கிளிங்டன், இரண்டாவது ஜார்ஜ் டபிள்யூ புஷ், மூன்றாவது பராக் ஒபாமா. யார் இரட்டை கோபுர தாக்குதல் வேளையில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தார்? அலையுங்கள், பார்க்கலாம். 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் நீங்களும் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: முதல் HD டபுள் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
1: நேர்களை அடுத்த ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீது மேற்கொள்ளப்பட்ட அல்கைடா இயக்கத்தது தாக்குதலின் போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் யார் என்று கேட்டிருந்தோம். 3 விடைகள் தந்தோம். பில் கிளிங்டன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ், பராக் ஒபாமா என்று தந்திருந்தோம். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஓடிக்கொண்டும் விட பிடிச்சிட்டீங்களே என்ன?
2: அது நடந்தது, அது பெரிய இதுதான், மறக்க கூடியது
1: இல்ல. அந்த நேரம் என்ன?
2: மற்ற நாட்டோட தாக்கினாலும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாளை அப்புறம் அமைதி ஆயிடுவாரு. அதுல இருந்து வித்ரோ பண்ணி இப்ப இருக்க ட்ரம்ப் ஆகிதான் அவரு புஷும் இருந்தவர்.
1: அந்த நேரம்
2: அவரும் ஒரு இது மாதிரி இந்த நேரம் தொடஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர் ரெண்டு பேரும் தான்.
1: நன்றி நன்றி செல்வி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
3: வெண்பா
1: சொல்லுங்க.
3: முதல் வந்த நீர் வடிவா சொல்லி இருந்த ரெண்டு பேரும்
1: நீங்கள் சரியான விடைகள் எல்லாம் சொல்ற நீங்கள் வடிவா கதைச்சிங்கன்னா இன்னும் நேர்களுக்கு இப்ப கதைச்சிங்களோ அது நல்லா தெளிவா இருந்தது. எந்த நிகழ்ச்சி மட்டுமில்லை, நீங்க எந்த நிகழ்ச்சியிலே கவனமா இருக்கோ சரிய போனை வச்சு கொண்டு கதைச்சிங்கன்னா தான் நேயர்களுக்கு விளங்கணும். எங்களுக்கு
3: விளங்கும் கிட்ட வச்சு கதைச்சா விளங்கும். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். பவான்.
1: பவான் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். குயின்சன்
1: சொல்லுங்க.
5: இது ஜார்ஜ் டபிள்யூ புஷ். இவர் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல நின்றவர். அப்ப அறிவிச்சவங்க இந்த தாக்குதலால கணக்கு இயக்கங்கள் நசுக்கப்பட்டது. எங்கண்ட இயக்கமும் சேர்த்து அப்போதைக்கு பாவிக்கப்பட்ட சொல் வந்து பயங்கரவாதம். அது இப்போ இப்ப இருக்கோரியா, ஆனா அப்போத அடிக்கடி பாவிச்ச சொல்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்கள்.
4: இது ஒரு குடியரசுக் கட்சி தலைவர்னால நடந்தது, மற்ற ரெண்டு பேர் ஜனநாயக கட்சி சார்ந்தவங்க. இந்த குடியரசுக் கட்சி தலைவர் தான் இந்த மாதிரி துவம்சம் எல்லாம் நடக்கும், நாடுகளை போறதால நடக்கும். ஸோ அது தெரிஞ்ச ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தான். ஸோ அப்போ அந்த பயங்கரவாதம் சொல்லி நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் ஒரே பாதை சேர்த்து விட்டார் அவரு. ஸோ என்ன பண்றது அப்புறம்?
1: அந்த செல்லி சொன்ன கருத்துக்கு ஒத்த கருத்தா இருக்கும் கூட கருத்து வந்த அவையிலப்ப எல்லாம் மாட்சிக்கு வரையினோ அப்ப எல்லாம்
4: நம்ம அவளுக்கு இப்ப இப்ப ரொம்ப மோசம், உச்சத்தின் கட்டம் இருக்குன்னு நினைக்கிறப்போ எல்லாத்தையும் நடக்குது. இங்க பக்கத்து பக்கத்து வீடு, அந்த வீடு, அந்த வீடு, இந்த வீடு, எல்லாத்தையும் போட்டு என்னாச்சுன்னு தெரியல, முத்தி போச்சுன்னு
1: நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். மதன் சொல்லுங்கள். மதன், நீங்கள் என்ன பேசணும்? சில சில நேர்களை நாங்கள் திருப்தி அமைக்கணும்.
6: சொல்லுங்க. இது என்ன அந்த குடியரசு இவர்களை கொண்டு வரதே எப்படி எஞ்சாலும் ஒரு இடத்துல சண்டையை தொடக்கிறதுக்கோ நடத்துறதுக்கான தான். ஆமா, அந்த இவர்கள் வந்த நேரம் எல்லாம் இப்ப இது இப்ப அங்கால ஒரு பக்கம் ஆயுத போர் நடந்தாலும் இஞ்சால ஒரு பக்கம் வரி போர் நடக்குது. பக்கத்துல நான் போயிட்டு ஒரு பாக்கலாம்.
1: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நீரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் சார். சிவலிங்கம்.
1: வாருங்கள்.
7: சிவலிங்கம்
1: புஷ் தானே. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி நில் பதில் சொல் நிகழ்ச்சி. ஆமாம், மில்க் லிங்க்டன் 1993 தொடக்கம் 2001 வரை ஜனவரி 20 வரை ஆட்சியில் இருக்கின்றார். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் 2021 தொடக்கம் 29 வரை ஆட்சியில் இருக்கின்றார். 2001 ஜனவரியில் ஆட்சி இடம்பெறுகின்றார். 2001 செப்டம்பர் 11 இந்த தாக்குதல் இடம்பெறுகின்றது. பரக் ஒபாமா 2009 தொடக்கம் 2017 வரை ஆட்சி பீடத்தில் இருந்தார்.
0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
9: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
8: சுகந்தன் 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

நேர்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நில் பல் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த வினாவுடன் நேர்கள் இப்போது இணைந்திருக்கலாம். அடுத்த வினா என்ன வினாவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? பொறுத்திருக்கிறீர்கள்?

0: நேர்களை உலகத்தில் பல்வேறு பிரதேசங்களிலும் எரிமலைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. உலகத்தில் மிகப்பெரிய இயற்கை அனர்த்தங்கள் என்று இவை வர்ணிக்கப்படுகின்றன. இயற்கை அனர்த்தங்களாக மிகப்பெரிய இயற்கை அனர்த்தங்களாக சொல்லப்படுகின்ற புவிநடுக்கங்கள், எரிமலைகள், சுனாமி அலைகள், இவ்வாறான வெள்ளப்பெருக்குகள், நிலச்சரிவுகள், இவையெல்லாம் மிக பாரியல் காட்டுத்தீ பரவல் போன்றன பாரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. அண்மையில் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாட்டில் பாரிய எரிமலை கக்குகை ஒன்று இடம்பெற்றது. இது அந்த நாட்டின் பல்வேறு விதமான பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகள் மட்டுமல்ல, விமான போக்குவரத்துக்கள், சாதாரண வாழ்க்கை முறைகள் போன்றவற்றையும் மிக பெருமளவில் பாதிக்க வைத்திருந்தன. எந்த நாட்டில் தென்கிழக்காசிய நாடு எந்த நாட்டில் அந்த எரிமலை கக்குதல் இடம்பெற்று அல்லோலகல்லோலப்பட்டது என்று சொல்லலாம். அந்த நாடே அல்லோலகல்லோலப்பட்டது. உலகத்தின் பல்வேறு விதமான நாடுகளது விமான போக்குவரத்துகளும் ஸ்தம்பிதமடைந்தன. அது எந்த நாட்டில் அந்த சம்பவம் இடம்பெற்றது? மூன்று விடைகள் தென்கிழக்காசிய நாடு என்பதனால் மூன்றும் தென்கிழக்காசிய நாடுகளது விடைகளாக இருக்கும். முதலாவது தாய்லாந்து, இரண்டாவது இந்தோனேஷியா, மூன்றாவது பிலிப்பைன்ஸ். அலையுங்கள் 416-644-6222.
1: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 8:48. நாங்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். அண்மையில் தென்கிழக்காசிய நாடொன்றில் பாரிய எரிமலை நடுக்கம் எரிமலை கக்குகை ஏற்பட்டு உலக பல்வேறு விதமான நாடுகளது விமான போக்குவரத்துக்கள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. அந்த நாடு எது என்று கேட்டிருந்தோம். 3 விடைகள் தந்தோம் நேர்களே. முதலாவது விடை மலேசியா, 2வது இந்தோனேசியா, 3வது பிலிப்பைன்ஸ் என்ற 3 விடைகளுடன் இணைந்திருந்தோம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
1: ஆமா, நான் குத்துமதி
0: பேசுற வழங்கியில சுதன், காத்திருங்கள், இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், பவான். இது வந்து இந்தோனேஷியா.
0: இந்தோனேஷியா. நன்றி நன்றி பவான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
2: இது இந்தோனேஷியா தான் போன 4ஆம் தேதி அதிகாலை முடியவில்லை. நான் 3:53 படிக்கிச்சு. அது சரியான உயரத்தில் பிறந்த வழிக்க அந்த அநேகமான அயல்நாடுகள் இந்த விமான பயணங்கள் எல்லாம் தப்பு செய்யப்பட்டது. பாரிய ஒரு இந்த போக்குவரத்து இன்னர்களை வந்ததாக, அதாவது அந்த ஜகாத்தா தீவுக்கும் மற்றது அந்த என்ன இன்னொரு தீவுக்கு ஜவா தீவுக்கும் சுமந்திரா தீவுக்கும் இடையில உள்ள தீவில் தான் அந்த ஒடிப்பு ஏற்பட்டிருக்கு. நன்றி, பார்க்கலாம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம்
0: பண்பா சொல்லுங்க.
3: இது இந்தோனேஷியா தான் ஜாவா சுமத்ரா தீவுக்கடையில் உள்ள இடிமேரி ஒன்று ஒழிக்கிறதால கணக்கு ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண ரெண்டு நியூஸ் கேள்விப்பட்டேன்.
0: நன்றி
3: நன்றி.
0: சுதன் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள். இந்தோனேஷியா தீவில் ஏற்பட்ட பாரிய எரிமலை நடக்கம். இந்தோனேஷியா உலகத்தில் கடும் எரிமலைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று. இந்தோனேஷியாவில் மட்டும் உலகத்தில் உள்ள எரிமலைகளில் மிக பெருமளவிலான எரிமலைகள், 130 ஆக்டிவ் எரிமலைகள், உயிர்பெரிமலைகள் இருக்கின்றன. உலகத்தில் உள்ள எரிமலைகள் அவிந்த எரிமலைகள், உயிர்பெரிமலைகள், உறங்கும் எரிமலைகள் என்று 3 வகைப்படும். அதில் ஆக்டிவ் எரிமலைகள் உயிர்பெரிமலைகளாக 130 எரிமலைகள் இந்தோனேஷியாவில் இருக்கின்றன. உலக எரிமலைகள் வந்து உலகத்தில் எல்லா இடங்களிலும் எரிமலைகள் இருப்பதில்லை. எரிமலை வலயங்களில் தான் எரிமலைகள் காணப்படும் பெரும்பாலும். உதாரணமாக பசிபிக் சமுத்திரம் மோதிர வளைய வடிவில் ஒரு எரிமலை வளையம் இருக்கின்றது. அதேபோல் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் எஸ் வடிவில் ஒரு எரிமலை வளையம் சமுத்திரத்துக்குள் இருக்கிறது நேர்களே. சமுத்திரத்துக்குள், அட்லாண்டிக் சமுத்திரத்துக்குள் எஸ் வடிவில் பெரிய எரிமலைகள் இருக்குது. இதெல்லாம் கக்கப்போகுது வருங்காலத்தில். சமுத்திரமெல்லாம் எரிய போகுது. சமுத்திரத்திலிருந்து எரிமலை குழம்புகள் இப்போ வெளியில் வந்து நீரால் உருகி உறைந்து அப்படியே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளால் சமுத்திரத்தின் மேற்பரப்புக்கெல்லாம் இந்த எரிமலைகள் வரும், வந்து பெரிய கக்குதல்களை எல்லாம் மேற்கொள்ளும். ஆச்சரியமாக நாங்கள் பார்க்கலாம். கப்பலில் போகிறவருக்கெல்லாம் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அது அட்லாண்டிக் சமுத்திரம் எஸ் வடிவிலான எரிமலை வலயம் மற்றும் உலகத்தில் காணப்படுகின்ற மத்திய தரைக்கடல் எரிமலை வலயம் என்னொரு வலயம் இருக்கின்றது. மத்திய தரைக்கடலை சூழவுள்ள நாடுகளில் இத்தாலி போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற எரிமலை வலயம். இப்படி உலகத்தில் 3 எரிமலை வலயங்கள் இருக்கின்றன. இதில் உலகத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான எரிமலைகள் என்று சொன்னால் நாங்கள் இந்தோனேஷிய தீவுகளில் காணப்படுகின்ற இந்த எரிமலை. அதேபோல் உலகில் ஒரு பிரபலமான எரிமலைகளாக மவுனலோவா எரிமலை இருக்கின்றது அமெரிக்காவில் ஹவாய் தீவுகளில். விசுவியஸ் என்ற எரிமலை இத்தாலியில் காணப்படுகின்றது. அதுவும் ஒரு பெரும்பாலும் ஒரு மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்று. ஜப்பானில் இருக்கின்றது ஃபியூஜி எரிமலை. இப்படி உலகத்தில் பல எரிமலைகள் காணப்படுகின்றன. அதில் ஒரு பிரபலமான எரிமலை தான் இந்த கரகட்டோவா என்ற எரிமலை. பேரை யாரும் சொல்ல முன்வரவில்லை. கரகட்டோவா எரிமலையும் இந்தோனேஷிய தீவுகளில் காணப்படுகின்றது. ஜாவா மற்றும் சுமாத்ரா தீவுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற சுண்டா நீர்னி என்று இருக்குது ஜாவாவுக்கும் சுமாத்ராவுக்கும் இடையில். அதில் காணப்படுகின்ற மிகப்பெரிய வாயுடைய எரிமலை என்று சொல்லப்படும் இந்த கரகட்டோவா எரிமலை. அது 3000 கிலோமீட்டர் வரையான ஒரு மிகப்பெரிய பரப்பில் இது அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவ்வாறு அளவு மிக நீண்ட எரிமலைகளில் ஒன்றாக இது சொல்லப்படுகின்றது. இவ்வாறான எரிமலைகளில் 3000 கிலோமீட்டர் அல்ல, 3000 கிலோமீட்டர் நீளமான ஒரு பசிபிக் எரிமலை வலயங்களில் காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான எரிமலையாக இந்த எரிமலை வலயம் சொல்லப்படுகின்றது. இந்த நாட்டில் காணப்படுகின்ற 500 மேற்பட்ட எரிமலைகளில் இந்த 130 வரையான எரிமலைகள் உயிர் பெருமலைகளாக காணப்படுகின்றன. அதனால்தான் இந்தோனேஷியாவில் அடிக்கடி எரிமலை தாக்குதல்கள் ஏற்படுகின்றது. இந்த எரிமலைகள் காரணமாக வானம்

கொண்டு எங்களது நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், அதனைத் தொடர்ந்து திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து எங்களது திரை இசை புதிர் வினாக்களுக்கு விடை தந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாக நிலவுகிறது. இரவு பொழுதில் அது 17 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை வியாழக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மற்றொரு காற்றலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. 647-459-9757.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

உங்களிடம் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: அந்தி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள்.

இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கோடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

மாலை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் பெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இது

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647713 60 49.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழகத்தின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393. 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டேன்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647.

0: 6024165.
1: என்மானில சுமதியின் வெட்டிங் வருதுல்லே.
2: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றவர்.
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
2: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி எல்லாம் இருக்கு.
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-5-7-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: செவன். குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, GT Brokers.ca.

ஜோஷிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்ப.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான் உங்களுக்கு.

0: ஆரம்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar glam closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk thanks.
2: Chellam illa dad, Selvam.
1: Chari, chari.
4: நாள் முழுவதும் முளைத்து களைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600. 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது
2: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
4: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677. vkrh.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444, 647-849.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 carat 1 gram நகைக்கு 100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem indigenam.
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வேண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111.
1: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

0: உலகெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் ப்ரூக் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமட்ட மலேஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 9:01.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுடன் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்லவுள்ளது. தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சத்திருக்கொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36வது ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது

0: பதர் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய எரிசக்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு செயல்முறையை குறைப்பதாக கெனடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த நடவடிக்கை திட்ட ஒப்புதல்களை நெறிப்படுத்த உதவும் என அது நம்புகின்றது. குறிப்பிட்ட கெனடிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் மற்றும் இறக்குமதி தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தெரிவித்துள்ளார். கனடாவை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று கூறி சீனாவுடன் நெருங்கிய ராணுவ ஒத்துழைப்பை தொடர வேண்டாம் என்று பிரதமர் மாக்கானியை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 வழங்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் பலவான் மாகாண கடலில் புதன்கிழமை மாலை பயணிகள் படகு ஒன்று தீப்பிடித்ததைத் தொடர்ந்து 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 87 பேரை காணவில்லை என பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானால் கைப்பற்றப்பெற்ற நீருக்கடியில் இயங்கும் அமெரிக்காவின் ட்ரோனை கடல்சார் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வதற்கும் அதன் தொழில்நுட்பத்தை மாற்றி பொறியியல் செய்வதற்கும் ஈரான் பயன்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 18 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 18 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22 °C, நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

அழகிய காலை பொழுதில் சீமாட்டமலை ஸ்டீல் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். தொடர்ந்து நீங்கள் என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நீங்கள் பேசலாம். தலைப்பு என்னவென்றால், வீட்டில் இருக்கும் பெண்களா அல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கா சுமை அதிகம்? அதாவது வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் பெண்களுக்கா அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா சுமை அதிகம்? இது பெண்கள் மட்டும்தான் பேச வேண்டும் என்று இல்லையா, ஆண்களும் நிறைய பேசலாம். வாருங்கள், இதை பற்றி நாங்கள் பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அழகிய காலை பொழுதில் செய்ய மாட்டோம் HD.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்ன நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றேன். நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு நீளங்களை காதல் நேக்கம் பாப்போம். நான் இன்னைக்கு பூவாசம் புறப்படும் பெண்ணை நல்ல பாடல் அன்பே சிவம்
0: படம். இந்த தலைப்பு பற்றி நீங்கள் என்ன வேலைக்கு போறீங்களா? இன்னைக்கு வர மாட்டேன். நீங்க வேலைக்கு போறீங்களா கேக்குறேன்.
1: இந்த பாடலுக்கு அப்ப வேலைக்கு போற பெண்களுக்காக இந்த பாடல் ஓமம் அறிக்காக
0: நல்லது. நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. வித்யாசகருடைய இசையமைப்பில் வாயிரம்புத்துவினுடைய வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம். நான் சுதா.
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கோம்.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இது வந்து அபூர்வ சகோதர படத்துல இருந்து ஒன்னு நினைச்சு பாட்டு படிச்சு அந்த பாட்டு.
4: பாட்டு படிச்சே தங்கமே, ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன்,

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் தஜி. நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நடந்து முடிஞ்சிருக்க
2: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு இன்றைக்கு வனமகன் படத்துல இருந்து பச்சை உடுத்திய காடு.
2: பச்சை உடுத்திய காடு
3: பாட்டு. இந்த பாட்டை முடிய மட்டும் விட்டு
2: கண்டிப்பாக கேட்டு மக்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளி கிடுகாஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000
3: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
4: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், மதுகாய்க்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: சொல்லுங்கள்,
4: இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: இன்னைக்கு பாடல் தெரியும், இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாடல் சிம்மை இந்த
4: நன்றி. பா விஜயின் வரிகளில் யாவிச்சாலை மற்றும் சின்மையின் குரலில்

0: நாள் முழுவதும் முளைத்து கழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: என்ன
1: பாடல் தெரியும்
2: எனக்கு? வந்து அவ்வாய் சண்முகி படத்துல இருந்து வேலை வேலை என்ற பாட்டு, எஸ்பி பாடின பாட்டு.
1: எஸ்பிபி பாடிய பாடல் நாம கேட்டு மக்கள் நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி அஜி.
1: நன்றி.

0: தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ரஜினா, ஷேரிங் கடக்கிற எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமாக இருக்கேன்.
0: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு வந்து காவலன் படத்துல இருந்து யாரது யாரது.
0: ஆமாம், கார்த்திக்கும் சுசித்ராவும் பாடிய பாடல்.
1: ஆமா,
0: நல்ல ஒரு பாடல் கேட்டு மகளிங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ரஜி. செவந்தி கலெக்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
1: இந்த என்ன பாடல் தெரியுது?
2: தங்க கொலுசு திரைப்படத்துல இருந்து ஓ அன்பே அன்பே.
1: ஆமாம், SPB மற்றும் சித்ரா அவர்கள் பாடிய பாடல்.
2: ஆமாம்.
1: உங்களுடைய பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். அழைப்பில் இருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா போட்ட போய்கிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சு நான் கேட்கும் பாடல் படம் இதே கனி பாட்டு இதிலே இதிலே தேன் வேண்டும்.
1: ஆமாம், SPB அவர்கள் பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வரும், நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: பாட்டுக்கு நன்றி. தாங்க
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறேன், எப்படி இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சிம்மியோட பிறந்த நாள், அப்படியே அவளோட பாட்டு ஒன்று கேட்போம்.
1: ஓ பிரியா பிரியா,
3: ஓ பிரியா பிரியா, ஓ பிரியா பிரியா,
1: திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல்.
4: எப்படி இருக்கிறீங்க? ஓ நல்லமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
4: இன்னைக்கு எனக்கு பாட்டு வந்து சிவாஜி படத்திலிருந்து சஹானா பாடல்.
1: சிவாஜியிலிருந்து சஹானா, நல்ல பாடல்.
4: ஆமா
1: ஆமாம், கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், காசி நான் கேட்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
5: சுகமா இருக்குது.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: பாலும்பழம் படத்திலிருந்து, அது பாலும்பழம் கைகளில் வேண்டி கூட மயில் ஊல் மெதுவாயி கொஞ்சம் கிளியே
1: என்று
5: அருமையான ஒரு இது என்ன என்றால், அந்த படத்துல வருத்தங்கள் யாருக்கும் பெறலாம். அதுதான் நோயற்றவள் தான் குறைவேற்ற செல்வம்.
1: கண்டிப்பாக நன்றி
5: நன்றி தாய்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: கால வணக்கம் தாஜி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? தவா
6: இந்திய புண்ணு தங்க, இத்தாலி கண்ணு தங்க, நான் ஒரு மில்லல் தங்க,
1: பாடல் வந்து கந்தசாமி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். உங்களுக்கு வரும், நன்றி
6: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நன்றி. எனக்கு வந்து உன்ன நேரத்துல இருந்து என்னை தாளாட்டின் சங்கீதம் நீ அல்லவா அந்த பாடல்.
1: ஆமா, உங்களுடைய பாடலும் வரும், நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
7: நன்றி நன்றி நன்றி.
1: ஆமாம், தமிழ தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒலிக்கேற்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பிக்கிட்ட இதய காணி திரைப்படத்திலிருந்து SPB-யின் குரலில்.

0: ரகசியமார் தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுடன் புதிய சுற்றுப்பயிற்சி வார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்லவுள்ளது. தேயிலை பயிற்சிகைக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சத்திருக்கொண்டானில் 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதுடன் நாட்டின் கடல் மற்றும் நீரியல் வளங்களை பேணும் முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். 6 வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழிக் கொள்கையிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன் அங்கு போதுமான பசுமையை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் 80% நிலப்பரப்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்க வேண்டுமென இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரச வைத்தியர்கள் இனி 70 வரை பணியாற்றும் வகையில் மறுநியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய எரிசக்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு செயல்முறையை குறைப்பதாக கெனடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த நடவடிக்கை திட்ட ஒப்புதல்களை நெறிப்படுத்த உதவும் என அது நம்புகின்றது. குறிப்பிட்ட கெனடிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் மற்றும் இறக்குமதி தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீர் தெரிவித்துள்ளார். கனடாவை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று கூறி சீனாவுடன் நெருங்கிய ராணுவ ஒத்துழைப்பை தொடர வேண்டாம் என்று பிரதமர் மாக்கானியை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 வழங்கப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் பலவான் மாகாண கடலில் புதன்கிழமை மாலை பயணிகள் படகு ஒன்று தீப்பிடித்ததைத் தொடர்ந்து 5 பேர் உயிரிழந்தனர். மேலும்

0: நாளை அதிகுடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகுடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சனிக்கிழமை வந்து சூரியன் வந்து மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70% வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.

0: HD.
1: நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-6222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்களும் திரைப்படம் ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட உயிரே உயிரே திரைப்படத்திலிருந்து விவேகாவினுடைய வரிகளில் சின்மையின் குரலில்

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது அவள் வருவாளா, இரண்டாவது லேசா லேசா, மூன்றாவது இளமை காலங்கள், நான்காவது இனி வரும் காலம், மற்றும் 5வது காலம். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2. உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்களை நான் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது அவள் வருவாளா, இரண்டாவது லேசா லேசா, மூன்றாவது இளமை காலங்கள், நான்காவது இனி வரும் காலம், மற்றும் 5வது காலம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
0: சீமட்டமலேஷ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ரஜி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: அவள் வருவாளா, மற்றது மூன்றாவது என்ன படம், இளமை காலம்,
0: இளமை காலங்கள். ஆமா,
3: அது கொஞ்சம் பழைய படம்.
0: ஆமா,
4: முதலாவது அவள் வருவாளா, ரெண்டாவது லேசா லேசா, மற்றது 5வது படம், மற்றது காலா, மூன்று நாலு படம் தெரியல, கேள்வியா பதவி போட்டு
0: விடுறேன். நல்லது, நன்றி.
4: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், சத்யா பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
5: முதலாவது இளமை காலங்கள், அவள் வருவாளா,
0: அவள் வருவாளா, மூன்றும் ஒன்றும். மற்ற திரைப்படங்கள் பிடிக்கவில்லையா?
5: ரெண்டு தான் உங்களுக்கு வேணும்.
0: ஆமா,
5: ரெண்டுக்கே வாக்களிக்கிறேன்.
0: நல்லது, நன்றி.
5: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், காசு நான் வைக்கிறேன்.
0: சொல்லுங்கள்.
6: எனக்கும் முதலாவது அவள் வருவாளா,
0: இளமை காலங்கள். நல்லது, நன்றி.
6: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: அவள் வருவாளா, மற்ற இளமை காலங்கள்.
0: ஆமாம், நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ராஜி, நான் பவானி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
8: வணக்கம். எனக்கு வந்து மூன்றும் ஒன்றும், மற்றது ரெண்டு
0: இரண்டு. இளமை காலங்களும் அவள் வருவாள் தான் முதல் பிடித்திருக்கிறது. நல்லது, நன்றி.
8: நன்றி.
0: ஆமாம், நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2. முதலாவது திரைப்படம் வந்து அவள் வருவாளா, இரண்டாவது லேசா லேசா, மூன்றாவது இளமை காலங்கள், நான்காவது இனி வரும் காலம், மற்றும் 5வது காலம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சத்யா அவர்கள் விரும்பி கேட்ட சிவாஜி திரைப்படத்திலிருந்து, உதித் நாராயணன் மற்றும் சின்மையின் குரலில்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தாரணி, கலக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம், இப்பதான் வேலை போயிட்டு இருக்கிறோம்.
1: நல்லது சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு பாட்டு வந்து அவள் வருவாளாவும் லேசா லேசாவும்.
1: லேசா லேசாவும்
2: இளமை
1: காலங்கள் எல்லாம் பிடிக்கல, காலம் எல்லாம் பிடிக்கல, அப்படியா?
3: எனக்கு ஒரு செல்போன் பக்கத்துல வேலை செய்யறார்கள் விளக்காக இங்கிலீஷ்ல சொல்லவா? அதே ஒரு மாதிரி
1: தமிழ் தான் எங்களுடைய சேனல்.
3: அப்படியா?
1: நீங்கள் இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டாம், அது வேற சேனலுக்கு போக வேண்டாம்.
3: இந்த மெட்டை பாக்கணும், வீலஸ் பக்கத்துல வீலஸ் பாக்கணும். சரி, அவள் வருவாளா? இளமை காலங்கள். ஓ, ரெண்டு தானே?
1: இரண்டு தான். ஆமா.
3: ஓ, ரெண்டு தான். நன்றி.
1: நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். நான் மிஸ் பண்ணிட்டு படங்களோட சொல்றீங்களா?
1: கண்டிப்பாக. முதலாவது வந்து அவள் வருவாளா, இரண்டாவது லேசா லேசா, மூன்றாவது இளமை காலங்கள், நான்காவது இனி வரும் காலம், மற்றும் ஐந்தாவது காலா.
4: எனக்கு அவள் வருவாளா லேசா லேசா தான்.
1: லேசா லேசா. நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்க மடத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மதி.
1: வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க மதி?
5: என்ன
1: பாடல், என்ன தெரியும் உங்களுடைய?
5: எனக்கு அவள் வருவாளாவும்
1: லேசா லேசாவும். நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க? செவந்தி கரெக்டா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க செவந்தி?
6: நல்லா இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்க.
6: நீங்க காலமுறை வாராக்களையே மறக்கிறீங்க அப்ப எனக்கு.
1: ஆஹா, நானே என்ன காப்பு வச்சுக்கிட்டேன். சொல்லுங்க.
6: எனக்கும் அவள் வருவாளாவும் லேசா லேசாவும்.
1: லேசா லேசாவும். ஆமா, நல்லது, நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசி எண் 4166-4462-2. உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள், முதலாவது அவள் வருவாளா, இரண்டாவது லேசா லேசா, மூன்றாவது இளமை காலங்கள், நான்காவது இனி வரும் காலம், மற்றும் ஐந்தாவது காலா. இந்த ஐந்து திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 10:30 இடம்பெறும். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது, அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166-4462-2. அடுத்து வலிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கலியோபர் தாங்க.
0: வணக்கம், சொல்லுங்கள், என்ன தெரியும்?
1: மூன்று ஒன்று.
0: நன்றி,
1: பாய்ப்புக்கு நன்றி தாங்க.
0: நம்ம மொழிக்கும் இந்த பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட கந்தசாமி திரைப்படத்திலிருந்து.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: சுதா, இங்க ரேடியோ வேலை செய்யல தெரியல. பாட்டு வந்து
1: சொல்லுங்க.
2: இளமை காலம், அடுத்து வந்து அவள் வருவாளா, அடுத்து வந்து லேசா லேசா லேசா லேசான்னு பாட்டே இருக்கு. நல்ல பாட்டு.
1: ஆமா, நல்லது. நன்றி. நீளுங்கள்.
2: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, நிர்மலா அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓமோம் நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
3: எனக்கு வந்து மூன்றும் இரண்டு ஒன்று.
1: இரண்டு ஒன்று. நன்றி
3: நன்றி நன்றி.
1: ஆமாம், சீமா தமிழே சீன் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
4: Everything okay? No problem and did you nam?
5: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஹரஷ் ராகவேந்திராவின் குரலில் மற்றும் ஸ்ரீயின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான லேசா லேசா திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் சித்ராவின் குரல்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0

சீமாட்டம் லேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான லேசா லேசா திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராமினுடைய குரலில்

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

சீமாட்டாமலேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான லேசா லேசா திரைப்படத்திலிருந்து ஜுகேந்திரன் திப்பு மற்றும் மதுமிதாவின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியான செய்திகள்.
2: மனத்தியான செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுடன் புதிய சுற்றுப்பயிற்சி வார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்லவுள்ளது. தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சத்திருக்கொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதுடன் நாட்டின் கடல் மற்றும் நீரியல் வளங்களை பேணும் முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். 6 வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன் அங்கு போதுமான பசுமையை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் 80% நிலப்பரப்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்க வேண்டுமென இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரச வைத்தியர்கள் இனி 70 வரை பணியாற்றும் வகையில் மறுநியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய எரிசக்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு செயல்முறையை குறைப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த நடவடிக்கை திட்ட ஒப்புதல்களை நெறிப்படுத்த உதவும் என அது நம்புகின்றது. குறிப்பிட்ட கனடிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் மற்றும் இறக்குமதி தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீர் தெரிவித்துள்ளார். கனடாவை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று கூறி சீனாவுடன் நெருங்கிய ராணுவ ஒத்துழைப்பை தொடர வேண்டாம் என்று பிரதமர் மாக்கானியை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 5000

0: அடர்த்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 21 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 22 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22 °C, நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C, ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 19 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான லேசா லேசா திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில்

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ராவின் குரலில்

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரனுடைய குரல்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வரவாளா திரைப்படத்திலிருந்து SPB-யின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: சினிமா தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வருவாள் திரைப்படத்திலிருந்து ஹாரியாரனுடைய குரலில்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால்
1: 6478 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அவள் வருவாளா திரைப்படத்தில் இருந்து மனோவின் குரலில்

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சி உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவின் குரலில்

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா
1: சீமா தமிழ்ச்சியின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு மணி வரை உங்களுக்கு ஒரு தலைப்பு தரப்படுகின்றது. அந்த தலைப்பை பற்றி நீங்கள் பேசலாம். என்னவென்றால், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கா அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா சுமை அதிகமாக இருக்கிறது? இதை பற்றி நாங்கள் ஒரு கலந்துரையாடல் போடலாம். வாருங்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059. ஒழிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் தவமர்கர் விரும்பி கேட்ட கந்தசாமி திரைப்படத்திலிருந்து ரீட்டாவின் குரலில்.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
3: என்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். இன்றைய தலைப்பு வந்து, வேலைக்கு போகும் பெண்களா அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா சுமை அதிகம்? வாருங்கள் சந்திக்கலாம். அழைப்பில் இருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கு. நிலைமை இருக்கின்றேன், நீங்கள் நிலைமை தெரியும் தானே. என்ன பொறுத்தமல்ல, ரெண்டு பேருக்கும் கஷ்டம் தான். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் கஷ்டம் தான், வேலைக்கு போற பெண்களுக்கும் கஷ்டம் தான். ஆனால் வயதுகளை பொறுத்து சில வழியில அவைக்கலாம். அப்பா அம்மா இருந்துச்சுன்னா அவன் உதவி அவைக்கு இருக்கும், ஆனபடியா கொஞ்சம் தடைச்சு போகலாம். சில கல்யாண வீடு கொஞ்சம் லேட்டா இருந்து குழந்தைகள் சின்ன இருந்த ஒரு 15-20 வயதுக்குள்ள இருந்து தச்சில அப்பா அம்மா இல்லையென்றால் அங்கதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட். இந்த கை உதவி இல்லாம போயிடும். இதெல்லாம் வேலைக்கு போனா ஏதோ ஒரு வேலை அப்பாவோ அம்மாவோ செய்து கொடுப்பினும் அதே நேரம் பிள்ளைகளும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளுவினா கொள்ளுவினும் அதே நேரம் அந்த குழந்தைகள பெற்று வேலை செய்யணும் தானே. சின்ன குழந்தைகள அவைக்கு லக் கொண்டு போய் டே கேர்ல விட்டுட்டு கக்கடப்பாடுல 8 மணித்தியாலம் வேலை செய்துட்டு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பிக்கப் பண்ணி கூட்டிடுற இங்க அப்பா அம்மா அப்படியும் சமைச்சு வச்சிருப்பினா அப்ப சாப்பிட்டுட்டு அவள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்.
3: அப்பா அம்மா இருந்தால் தான் பெண்களுக்கு கொஞ்சம் ஈஸி. என்ன கணவன் என்ன செய்வார்?
4: அவர் வேலைக்கு போகத்தானே வேணும். அப்படி நீங்க வேலைக்கு போகாட்டிக்கு வைஃப் போகாட்டிக்கு அவர் அப்படியும் ரெண்டு வேலை இங்க செய்யணும் கட்டாயமா.
3: அப்ப வேலைக்கு போற பெண்களாக இருந்தா,
4: வேலைக்கு போகிற பெண்களா இருந்த கணவர் வீட்டுல இருந்தாலும் இப்ப என்ன பண்ணியிருந்தா, இவர் வீட்டு வேலை முழுக்க செய்து சமைச்சு வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பார். அவ வேலைக்கு போயிட்டு வீட்டுல வந்து ஜாலியா இருக்கலாம், ஆனபடியே பிரச்சனை இல்ல. பிள்ளைகளும் வளர்ந்து வளர்ந்துட்டு இருந்தார். ஆனா மொத்தத்துல பிள்ளைகள் கல்யாணம் கண்டா பிறகு வைஃப் வீட்டு வைஃபும் புருஷனும் வீட்டு இருக்கிறது உண்மையா, அது பிரச்சனை. ஆனபடியா கட்டாயம் வைஃப் வேலைக்கு போயே தீரும், புருஷன் போக கூடாது. புருஷன் இருந்து வீட்டு வேலையில் ரேடியோ கேட்கணும், டிவி பார்க்கணும், கொள்ளணும். வைஃப் கட்டாயம் வீட்டு போகணும். இல்லையா இருந்தா ரெண்டு பேருக்கும் வீடா சண்டை வரும். பிள்ளைகள் இருந்தா விளக்கு பிடிச்சி அவது விடும், இது வீடாக்க கைகலப்பு வரும். ஆனபடியா கட்டாயம்
3: வீட்டுல இருந்தா நீங்க சண்டை வரும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் அதற்கு ஆண்கள் வேலைக்கு போய் கொண்டு மனைவி வீட்டில் இருக்கலாம்
4: தான். அது எகெயின்ஸ்ட் சொல்லோ. வயது போன பிறகு ஹஸ்பண்ட் வீட்டுல தான் இருக்கணும், பெண்கள் வேலைக்கு போகணும். ஒரு 70 வயது மட்டும் வேலை செய்தால் நல்ல அவைக்குள்ள பிறகு கதைக்கு இயக்கம் இருக்காதானே, ரெண்டு பேரும் பயமுடி கொண்டிருப்பேன், நிம்மதியா வாழ்க்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றியா.
3: நன்றி நன்றி. இப்ப உங்கள் கருத்தின்படி இப்ப வேலைக்கு போக வேண்டும்.
4: கட்டாயம் வேலைக்கு போகணும்.
3: வேலைக்கு போக வேண்டும். ஆனால் சுமை யாருக்கு அதிகம், வீட்டில் இருப்பவர்களுக்கா இல்ல வேலைக்கு போவர்களுக்கா? அதுதான் கேள்வி.
4: வேலைக்கு கட்டாயம் போகணும். ஏன்னா வீட்டுல செய்யணும்.
3: ஆமா, இப்ப வேலைக்கு போக வேண்டும். ஆனால் இப்ப வேலைக்கு போற பெண்களுக்கு சுமை அதிகமாக இருக்கிறதா அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சுமை அதிகமாக இருக்கிறதா?
4: அதான், அப்பா அம்மா இல்லையா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் சுமை அதிகம். அப்பா அம்மா இருந்தா கொஞ்சம் குறைவு. அப்பா அம்மா இருந்தா அவ வேலைக்கு போகலாம் தானே, பெண்ணு வீட்டே இருப்பாள்.
3: அப்பா அம்மா இருந்தா இப்ப கொஞ்சம் ஏஜ் ஆன அப்பா அம்மாவா இருந்தால் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் வேலை பழ கூடவாகத்தானே இருக்கு.
4: இல்லைங்க பிள்ளை, என்ன 60 வயதுலயும் நீங்க வேலை செய்யணும் தானே, 65 வயதுலயும் அப்பா வேண்ட பிள்ளைகள் எப்படியும் 20 வயது 25 வயது வந்துட்டு வேணும் தானே. அவர்கள் தங்களை பாடலுக்கு வாங்கிச்சுமானபடியா இங்க வேலைக்கு கட்டாயம் போகணும். இல்லைன்னா வீட்டுல வீணா பிரச்சனை வரும்.
3: வேலைக்கு கட்டாயம் போக வேண்டும், அது சரி. ஆனால் நான் கேட்ட கேள்வி, யாருக்கு சுமை அதிகம் தான் கேட்டு?
4: சுமை அதிகம் என்றா வேலைக்கு போகாட்டி வீட்டு இருந்தால் இவைக்கு தான் சுமை அதிகம். சுமை இல்ல ஏனென்றா வீணா பிரச்சனை வரும். இப்ப சுகம், முந்தி சும்மா அந்த தேவையில்லாத டெலிபோன்களும் அதுகளும் வந்து வீட்டுல சரியான பிரச்சனைகள் வரும். ஆனா வீட்டுல இருக்காம வேலையை போனா நல்லது.
3: இப்ப உங்களுக்கு சுமையை பெட்டியில எப்படியாவது வேலைக்கு போயிடவன்
4: அனுப்பிடணும். வேலைக்கு அவைய அனுப்பினா தான் நாங்க நிம்மதியா இருக்கலாம். இது என்ன பொருத்தம் இல்லவோ என்ன ரெண்டு பேரும் மொண்டா இருக்கீங்க நீச்சியமா இருக்கல இல்லையா ரெண்டு மூணு வீடு வச்சிருக்கணும் இவ இங்க இருக்கணும் போய் மற்ற வீட்டுல நாங்க இருந்துடுவோம் அப்படி இருக்கணும் அவரோ ஒண்டா இருக்கீங்க அது வேலை இல்லாம உண்டாயே இருக்கீங்க அதாவது 100 வீதம்.
3: நாங்கள் தலைப்பை நாங்கள் மாற்ற விரும்பவில்லை. இணைந்து சிறப்பிக்க மிக்க நன்றி.
4: வீட்டுல இருக்கிறது சும்மா அதுக்குதான் வேலை பல கூட வேலைக்கு போற வீட்டு இல்ல அதான் என் ஒபீனியன்.
3: நல்லது நன்றி
4: நன்றி வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ரஜி கோதாஸ்தேகரன். நல்லமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கோம். வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் ரோடு கொண்டு வரக்கூடாது சொல்லுங்க வைத்தியர்.
3: ஆமா சொல்லுங்க.
5: உண்மையிலேயே வேலைக்கு போற பெண்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள். வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலைகள் பிள்ளைகள் பராமரிப்பு எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் சில கணவர் நேர் பகுதி நேரமாக பங்கிட்டுக் கொள்கிறார்கள். மனைவி பகல் வேலைக்கு போனால் கணவன் நேர் இரவு வேலை செய்கிறார்கள். அப்படி செய்யும் போது அவர்கள் வீட்டுல சம பங்காக வேலைகளை கவனித்துக் கொள்கிறார்கள். அப்படி இருந்தாலும் மனைவிமார்களுக்கு வேலை கொஞ்சம் கூடத்தான். வீட்டுக்கு போற பெண்களுக்கு தான் வேலை கூடும். ஆனா வீட்டுக்கு போகாமல் நானு என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் யூனிவர்சிட்டி போக மட்டும் மூன்றாவது ஹைஸ்கூல் போக மட்டும் வேலைக்கு போக விடவில்லை. அப்போ எல்லோருக்கும் அதிர்ஷ்ட மந்திரம் வேலைக்கு போக விடாம விட்டபடியால் நிறைய பச்சனங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்து பாடசாலை முடிந்து வரும்போது பச்சனம் வகை வகையாக திணிச்சாக மேசையில இருக்கும். ஆதரவு சாப்பிட்டு வளர்ந்தாங்க அந்த காலம். இப்போ வேலைக்கும் போது கொஞ்ச நாள் நான் தண்டவாளத்துல விழுந்து கஷ்டப்பட்ட போது எனக்கு துணையா வேலைக்கு வந்தவர் 6 வருஷம் பார்ட் டைம். அந்த நேரம் இந்த பச்சனங்கள் எல்லாம் கொஞ்சம் வெட்டப்பட்டு விட்டு அதுக்கு பிறகு 6 வருஷத்துக்கு பிறகு வேலை திருப்பி மீண்டும் வேலை இல்லை வீட்டுல இருந்தா அப்ப பழையபடி கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சது. இப்போ நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம். அப்ப நான் சொன்னா தான் செய்யப்படுது இல்லாட்டி இல்ல ஏனென்றால் வந்த செய்தால் நான் தான் கணக்கு தனியா சாப்பிடுவோம். பிள்ளைகள் அப்பப்பா தருவார்கள் வந்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனா அவர்கள் வருவதற்கு அவர்கள் வேலை பிஸி என்றா பிற ஆக்கள வீக்கெண்ட்லயும் மட்டமட்ட சந்திக்கிறோம்.
3: இப்ப உங்களுக்கு இப்ப வீட்டுல இருக்கும் பெண்களுக்கு வேலை சுமை கூடவா?
5: வீட்டுல இருக்கிற பெண்கள் தாங்களா இழுத்து போட்டுக்கொண்டு வேலைகளை செய்வார்கள்.
3: ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்கிறார்கள். ஆனால் அந்த உதவி செய்யற குறைவாக இருக்கிறதால அந்த பெண் செய்தியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு
5: தள்ளப்படுகின்றார். அப்படித்தான் நாங்க வளர்த்தாங்க. ஆனபடியால் வேலைக்கு போகாம வீட்டுலயே அவர்கள் சும்மா இருப்பதில்லை. ஆனா வேலைக்கு போனா காசு வரும் நாங்களும் அதிக எதிர்பார்க்க இல்லை. நான் உழைச்சா காணும்.
3: பெண் வந்து வேலைக்கு போய் வந்து வீட்டுலயும் வேலை செய்யத்தானே வேணும். அப்ப அந்த வேலை இருக்காதா?
5: அதுதான் நான் சொல்றேன். வீட்டுலயும் வேலை செய்யணும். வேலை செய்ய வச்சு அவர்களுக்கு தானே சும்மா கூட. ஆனா என்னதான் தாய் வந்து இருந்தாலும் பாருங்க இது என்ன எஸ்கேப் ஆகி வந்திருக்கிற சந்து எங்க இருக்கிறார் பிள்ளைகள் எங்க இருக்கு அப்படி இருக்கு இருந்தா இப்படி இருக்கும். ஆகவே தாய் தந்தையர் இருந்தாலும் அவர்கள் உதவியாக இருக்கணும். நிறைய உதவியாக இருக்கும் நிறைய நல்லம். ஆனா அவர்கள் பிறகு சுமையாக மாறும் போது வேலைக்கும் போய் வந்து பிள்ளைகளையும் கவனித்து தாய் தந்தையரையும் கவனித்து செய்யும் போது யாருக்கும் சுமை அதிகம் வேலைக்கு போகும் பெண்களுக்கு தானே.
3: இப்ப உங்களுடைய கூற்றின்படி இப்ப யாருக்கு இப்ப வேலைக்கு போவர
5: வேலைக்கு
3: போகிறவர் அப்படியா? பார்க்கலாம். இணைந்து சிறப்பித்த மிக்க மிக்க நன்றி.
5: நன்றி வணக்கம்.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் குயின்சன்.
3: வணக்கம் குயின்சன். எப்படி இருக்கிறீங்க?
6: நான்
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்க.
6: என்ன பொறுத்தவரையில வேலைக்கு போற பெண்கள்லாம் சுமை அதிகம். என்னன்னா வேலையில சும்மா ஏற்கனவே அதிகம் அது செய்ய போட்டு வந்து வீட்டிலையும் வேலை செய்ய வேணும். அப்ப அவங்களுக்கு தான் வேலை அதிகம்,
3: சுமை அதிகமா?
6: ஆமா.
3: அப்ப வீட்டில இருக்கிற வரைக்கும் சுமை குறைவா?
6: அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். பிள்ளையாள் ஸ்கூலுக்கு போன அப்புறம் இல்லாடிக்க வேலைக்கு போன அப்புறம் சும்மா டிவி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு பொழுதுபோக்கு போவோம்.
3: டிவி பார்க்கலாம் என்று இருந்தாலுமே கூடுதலான வேலைகள் இருக்கிறது. வீட்டினுடைய அத்தனை வேலைகளையும் அந்த பெண் தானே செய்ய வேண்டும்.
6: செய்ய வேணும், ஆனால் ஆண்களும் செய்கிறார்கள்.
3: அது இப்பொழுதைய காலகட்டத்தில் சில ஆண்கள் செய்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உங்களுடைய பெற்றோருடைய காலத்தில எல்லாம் அது மிகவும் கம்மியாகத்தான் இருந்தது.
6: சரிதான், ஆனால் அவர்கள் ஓய்வெடுத்தார்கள், லைக் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செய்து ஆக்களோட கழுத்து அப்படி இப்படின்னு ரிலாக்ஸிங்கால அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகத்தான் செய்தார்கள். வேலையும் வேலை செய்யக்க நகைகள் ஈடுபாடோட சேர்ந்து தான் செய்தார்கள். இப்போது வேலை சுமந்து செய்கிறார்கள். அப்ப சமைக்கிற எல்லாம் பொழுதுபோக்கா செய்தார்கள், இப்ப சுமையாக செய்கிறார்கள்.
3: அப்ப உங்கள் கருத்தின்படி வேலைக்கு போகும் பெண்களுக்கு தான் சுமை அதிகம், அப்படியா?
6: கண்டிப்பா
3: கண்டிப்பா பார்க்கலாம். இணைந்து சிறப்பு தமிக்கு மிக்க நன்றி.
6: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் செல்வி கலைக்கிறேன்.
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நலமாக இருக்கிறேன்.
3: சொல்லுங்கள்.
7: மொத்ததுனா ரெண்டு பேருக்குமே சுமை அதிகம்.
3: இரண்டு பேருக்கும் சுமை அதிகம்.
7: இல்ல அவைக்கு தான் இவைக்கு தான் ஒன்னே ஒன்று அவைக்கு ஒரு பெனிஃபிட் என்ன, வேலையில இருக்கிற வேலைக்கு போறவைக்கு அந்த பிரேக் அண்ட ஒரு மூன்று தரம் வெறும் பிரேக், அந்த பிரேக்குக்கு அவையால சாப்பிடவோ ஒரு கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணவோ முடியும். ஆனா வீட்டுல இருக்கிறவைக்கு அப்படி பண்ண முடியாது. என்ன விழுப்போடும் சமைக்கோடும் அடி அறுப்போடும் பேருந்து ஸ்கூல் பிள்ளைகளை விடோடும் பேருந்து வரோடும் சமைக்க இதுக்குள்ள வயது போன பேரண்ட்ஸ் இருந்தா அதையும் பார்க்க வேணும். எல்லாரும் வேலையால கஷ்டப்பட்டு போனா எங்களுக்கு வீட்டை போய் ஆட்டி ஊத்தி தெரியும். கத்தி வேற வாங்குறதே ரொம்ப பொம்பளைகளுக்கு பிரச்சனை ஆயிடும்.
3: அதே ஒரு பெரிய வேலையா இருக்கும், அப்படியா?
7: எழும்ப மாட்டான், போர்ட்ஸ்லயே குந்திருக்கணும். பெண்களுக்கு அப்படி இல்ல, அது சுத்தி வேலை வேலை செய்யும். சமைச்சு கொண்டிருக்கிறோம்னா அங்க பிள்ளைங்க சத்தம் அது கேட்கலாண்டு பாப்பினா அங்க நேரம் கூப்பிடமாண்டு வாங்கினா அது அப்படி காது அப்படி சுழந்தோட்டு வேலை செய்தோம்.
3: ஏனென்றால் அந்த

0: எல்லாருக்குமே சும்மா தான்.
1: எல்லாருக்கும் சும்மா. அப்ப உங்களுடைய கருத்துக்கு இப்ப உங்களுடைய பெற்றோருடைய காலத்துல இருந்த வீட்டில் இருந்த பெண்களுக்கான சுமையும் வேலைக்கு போன பெண்களுக்கான சுமையும் எப்படி இருந்தது?
0: வீட்டுல நாங்க வீட்டு சுமைய பாக்குறோம், வீட்டுல அவ்வளவு பிரச்சனை வேற, வீட்டுல பாக்க வேணும், பணம் ஒரு இது செய்யணும்னா பணம் இருக்க வேணும், அதை யோசிச்சு தான் அந்த வீட்டுல எல்லா காரியத்தையும் பண்ண வேணும். ஏன்னா வேலைக்கு போகணும்னா வேலையில ஒரு பிரச்சனை வரும், வேலைப்பாடு கொண்டு இருக்குதானே அங்கேயும். அங்கேயும் எந்த ரூபத்துல எந்த சூப்பர்வைசர் எப்படி இருப்பாங்க அது கூட தெரியாது யாருக்கும்.
1: ஆனால் இப்ப உங்களுடைய உங்களுடைய பெற்றோருடைய காலத்துல வந்து நீங்கள் வந்து பெற்றோர் எல்லாம் வந்து ஒரு சாப்பாடு செய்வதற்கே தாங்களாகவே அம்மியில் உரலில் இடித்து அப்படி அம்மியில் செய்துதான் அவர்கள் சாப்பாடு எல்லாம் செய்வார்கள். அதிலும் விறகு அடுப்பில் தான் கூடுதலான சாப்பாடுகள் செய்தார்கள் அந்த காலத்துல. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்திலே அல்லது முதல் இருந்த காலகட்டத்திலே எல்லாம் வீட்டில இருந்த பெண்களுக்கு அல்லது வேலைக்கு போய் வந்த பெண்களுக்கு சுமை அதிகம் என்று சொல்கிறீர்களா?
0: இல்ல, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பஸ் ஏறி போய் வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்த அந்த காலத்திலையும் சில லேஸ் வந்து அதைதான் வீட்டுல வந்து சமைக்கணும், பிள்ளைகளை விட்டு ஸ்கூலுக்கு குடியோடு போனோம், வாகன வசதி இல்ல, பைக்ல போக வேணும். கூட்டு குடும்பம் உண்டு, அது ஒண்டி இருந்தது. அந்த அது அரைச்சு அத அந்த கையால எல்லாத்தையும் செய்தனால அதே இந்த ஆரோக்கியம் உண்டு நல்லதா இருந்தது. இங்க 50 வயதுலயே ஆரோக்கியம் இல்லையே யாருமே. பழைய ஆட்களை இருக்கிற மாதிரி இப்ப எந்த யங்கஸும் இல்லையே. ஒரு எல்லாருக்குமே வைட்டமின்ஸ் பிரச்சனை, எல்லாருக்குமே ஒவ்வொரு ஏதாவது ஒரு பிரச்சனையிலதான் எல்லாரும் பாடினமே. அந்த காலத்துல நீங்க யாராவது கேள்விப்பட்டீங்க டயபிட்டிஸ் இருந்தது, மற்றது பிரஷர் யாராவது இருந்ததுன்னு பாத்துக்கிறீங்களா? இப்ப யங்கர்ஸுக்கும் பிரஷர்,
1: அதுக்கான உணவு முறை, அதுக்கான டெக்னாலஜியின் வேகம் தான் அதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம்.
0: அதுவும் உண்டு, மன அழுத்தமும் உண்டு. உங்களுக்கு பிரஷர் கூடி நீங்க உங்களோட மூளை நாலு பக்கமாவும் வேலை செய்ய வேணும். நீங்க வீட்டையும் யோசிக்க வேணும், பிள்ளைகளின் படிப்பையும் யோசிக்க வேணும், பிள்ளைகளையும் படிப்பிக்க வேணும், குடும்பத்தையும் பார்க்க வேணும், புருஷனையும் பார்க்க வேணும், இதுக்குள்ள தேவைப்படுத்த அதையையும் பார்க்க வேணும். அப்படி என்று வரும் போது எப்படி ஹெல்த்தியான ஆரோக்கியமாக வாழ முடியும்? பாட முடியாது. அந்த காலம் அப்படி இல்ல, அந்த காலத்தை எடுத்தா அது உண்மையில சொன்னா அதேதான் லக்கி. நாங்களெல்லாம் அன்லக்கி பீப்புள். நாங்க அம்மாக்கே சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் லக்கி, நாங்கள் எல்லாம் அன்லக்கி. நீங்க வீட்டுலதான் இருப்பீங்க, பிள்ளைகள் போயிட்டா கொஞ்சம் அங்க வேலையை வச்சு சமைச்சு போட்டு அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வருவீங்க அதுல கதை பின்ன. ஆனா இங்க அப்படி இல்லையேனே, இங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் போன்ல காய்ச்சாலே சண்டை தான் வந்துடும். ஏன்னா அடுத்த வீட்டு குடும்பத்தை கிடைக்கிறதுனால. ஆனா மொத்தத்துல வேலைக்கு போற பெண்களுக்கும் பிரச்சனை தான், சுமை அதிகம் தான். வீட்டுல இருக்க பெண்களுக்கும் சுமை அதிகம் தான். அங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்கடி அம்மாவே ஒரே எல்லாருக்கும் பொதுவா உண்டா தான் சமைப்பினோம். இங்க எந்த வீட்டிலயே நான் நாலு சாப்பாடு செய்ய வேணும். ஏன்னா எந்த ஒரு பொண்ணு சாப்பிடறது என்ன ஒன்று சாப்பிடாது. இதுக்கெல்லாம் வெஜிடேரியன் பீப்புளும் இருக்கு, நான் வெஜிடேரியனும் பீப்புளும் இருக்கும் வீட்டிலேயே. அங்க அப்படி இல்ல, ஒன் சமைச்சா வெஜிடேரியன் இல்லையா நான்வெஜ். அப்ப எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா இங்க அப்படி இல்ல, எந்த வீட்டிலயே நாலஞ்சு சமையல் இருக்கு. எந்த பொண்ணு அது சாப்பிடாது, மற்ற பொண்ணு இது சாப்பிடாது. அப்ப நாம என்ன யோசிப்பா, எந்த பிள்ளை நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஓகே என்று நான் சமைக்கிறோம், என்ன செய்யறோம்.
1: இரண்டு பேருக்குமே சுமை அதிகம், வேலைக்கு போனாலும் சுமை அதிகம், வீட்டுல இருந்தாலும் சுமை அதிகம்.
0: கண்டிப்பா, நன்றி, வணக்கம்.
1: ஆமா, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தாரணி, கிடைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சமையல் எடுத்துக்கொண்டாங்க.

0: ஓகே இன்றைக்கு வாய்ப்பு வாரத்துக்கு இடையில நான் இதை செய்து வைப்பேன் செய்ய மாட்டேன்
1: நான்.
0: அப்ப அதோட இப்ப வேலைக்கு போற ஆட்களுக்கு வந்து வேலையில ப்ரெஷர் இருக்கும். இப்ப கூட ப்ரெஷர் வந்து சுமர் வந்து இருக்கிறது வேலை போற பெண்களுக்கு நான் கட்டாயமா சொல்வேன்டா. இப்ப வேலையில இருக்கிற ப்ரெஷர், இப்ப அது வேலை முடிஞ்சு வரைக்கும் நீ வீட்டை போய் என்ன சமைக்கிறது, என்னதுன்றது, நாளைக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்து வைக்கிறது, எல்லாம் நாங்க தான் கூட திங்க் பண்ற மாதிரி ஆம்பளைகள் அப்படி நெச்சு செய்து வைக்க மாட்டேன். ஓகே நாளைக்கு வைஃபுக்கு கொண்டு போறதுக்கு இது, பிள்ளைகளை கொண்டு போறதுக்கு இது, எனக்கு கொண்டு போறதுக்கு இதாண்டு அப்படி ஆண்கள் செய்யணுமோ எனக்கு தெரியா. ஆனா இப்ப சமைக்க வந்து ஹெல்ப் பண்றாக்கள் இப்ப நிறைய பேர் இருக்கணும், எங்கட வீட்லயும் சரி நிறைய பேர் இருக்கணும் வந்து நாங்கள் வந்து உண்டு ஓகே செய்வோம்ட்டு முடிவு எடுத்துட்டா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா அதை முன்னுக்கு வந்து செய்யறதுக்கெல்லாம் அதெல்லாம் ப்ரெஷர் தானே. அது இப்ப நான் வேலையை முடிஞ்சு போய்க்கே ஓகே இந்த என்ன சமைக்கிறது, நாளை கொண்டு போறதுக்கு என்ன செய்து வைக்கிறது, அதே பெரிய டென்ஷன் என்ன செய்யணும்ன்றத யோசிக்கிறதே. அப்ப இனி இது அவைக்கு பிடிக்குமா இவைக்கு பிடிக்குமா எல்லாரும் கொண்டு போகலாமா, அதெல்லாம் வந்து அந்த கூட ப்ரெஷர் தானே அது வந்து. அப்ப அப்படி என்ன பாக்கீங்க சும்மா வந்து கூட வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கு தானே. அதோட இப்ப வேலைக்கு இப்ப ஓகே வேலைக்கு போனாங்களுக்கு அங்க பிரேக் இருக்குது எல்லாம் இருக்கு அது சரி. ஆனா இப்ப 12 மணிக்கால ஷிப்ட் என்ன, நாங்க 12 மணிக்கால வீட்டை விட்டு வெளியில தான் நிக்க போறோம் அப்படியும். அப்ப அதே ஒரு சும்மா அதே ஒரு இதுதானே. இப்ப நாங்க வந்து காசு வரையும் இல்லையாண்டு இல்ல, வேலைக்கு போனா காசு வரும் இல்லையாண்டு இல்ல, ஆனா அதுக்கேற்ற வேலை நாங்க செய்யத்தானே. இப்ப சும்மா இருந்தா போல காசு வராது தானே எங்களுக்கு அப்படி. அப்ப அப்படி பாக்கக்குள்ள வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டை வர்ற பெண்களுக்கு கூட சுமைன்னு தான் நான் சொல்லுவேன். வீட்டை இருக்கிற ஆக்களுக்கும் சுமை இருக்குது. ஆனா இப்ப ஓகே வீட்டை இருக்கு நான் எனக்கு இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கு நான்
2: சொல்லுங்க சொல்லுங்க
0: இல்ல சொல்லுங்க நீங்க
2: இல்ல. இப்ப வேலைக்கு போற பெண்கள் வந்து அவர்களுடைய சமையல் முறை வந்து வித்தியாசமாக இருக்கும், ஏதாவது குயிக்கா ஏதாவது சாப்பாடு செய்வார்கள். ஆனால் வீட்டுல இருக்கிற பெண் வந்து விதம் விதமாக சாப்பாடுகள் செய்து வைப்பார்கள் கூடுதலா.
0: அப்படி என்று சொல்லல, நானும் தான் வேலைக்கு போயிட்டு வந்து புட்டு சமைப்பேன், பொரியல் செய்வேன், குழம்பு வைப்பேன், எல்லாம் பருப்பு வஞ்சிகாரி எல்லாத்தோடைய தான் நாங்க செய்வோம். அதுக்காக நாங்க வந்து ஒரு சாண்ட்விச்சை மட்டும் செய்து போட்டு அப்படி இருப்ப வேண்டி இல்லத்தானே. இப்ப வேலைக்கு போனாலுமே நாங்க வந்து நார்மல் சமையல் இப்ப எல்லாம் இருப்பேன் நானும் சொல்ல மாட்டேன். நானே மோதலி எல்லாருமே இப்ப டிபிக்கல் எங்கட ஸ்ரீலங்கன் வந்து இப்ப ஒரு கறி சோறு சமைக்க 4-5 கறி அப்பளம் மிளகா அதெல்லாம் மரக்கறின்னு சொன்னா அப்படித்தான் சமைப்போமே நாங்க. வேலையை போயிட்டு வர்றோம்னு போட்டு ஒரு குழம்பும் ஒரு பருப்போடையும் சாப்பிடுறேன்னு சொல்லி அப்படி இல்லத்தானே. எப்படி அது நான் மட்டும் இல்ல, அது எல்லாரும் அப்படியே தான் இருக்கு பண்ணிக்கிறேன். எப்படியும் மச்சக்கறியெல்லாம் ஒரு கறி ஒரு வெள்ளைக்கறி ஒரு வர இல்லையா சொன்னா மரக்கறி எல்லாம் ஒரு 4-5 கறி அது அப்படித்தான் நாங்க பழகிட்டோமே நாங்கள் அப்படி. அப்ப ஒரு கறி 2 கறியோட சாப்பிடறதுக்கு எங்களுக்கு அது இவன் எனக்குமே அது சரி வராது, ஹஸ்பண்டுக்கும் சரி வராது, எல்லாருக்கும் சரி வராது என்னது. அப்ப அப்படியே பாக்கக்குள்ள இப்ப ஓகே இப்ப நாங்க வீட்டை வரையக்குள்ள இப்ப எங்களுக்கு வந்து இப்ப ஓகே அம்மா அப்பா இருக்கிற சிச்சுவேஷன் வேற. என்னோட அம்மா அப்பா இருக்கக்குள்ள நான் சமையலை பத்தியே யோசிக்க தேவையில்ல, நாங்க வீட்டை வரையில சாப்பாடு ரெடியா இருக்கும். இப்ப மார்னிங் சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாமே அவையே டிசைட் பண்ணிடுது. அப்ப எங்களுக்கு பெரிய சுமையா இருக்காது. தனியா இருந்து வளர்ற ஆக்களுக்கு இப்ப ஹஸ்பண்டும் பிள்ளைகள் ஒய்ஃப் அண்ட் அப்படி இருக்கிற ஆக்களுக்கு பெண்களுக்கு தான் கூட சுமையான்னு சொல்லி நான் சொல்லுவேன். வாராக்களும் என்ன சொல்லணும்னு பாப்போம்.
2: கண்டிப்பாக இப்ப உங்களுக்கு அதன்படி வேலைக்கு போற பெண்களுக்கு தான் சுமை கூட. வேலைக்கு போய் வந்து வீட்டுல வீட்டு வேலையும் செய்ய வேண்டும், வேலையிலையும்
0: வேலையிலையும் ப்ரெஷர் இருக்கு. இப்ப வேலையில இப்ப அதுக்காக எவ்ரிடே ப்ரெஷர் சொல்ல மாட்டேன், சில சில சிச்சுவேஷன் வந்தா கட்டாயம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா வேலையில இன்றைக்கு ப்ரெஷர் ஆயிட்டேன் நான் இன்றைக்கு வீட்டை வந்து சமைக்க மாட்டேன்னு இருக்கல, ஏன்னா எல்லாரும் இன்னும் நான் உட்பட எல்லாரும் சாப்பிடத்தான் வேணும் எனக்கு புரியும். அப்ப அதுக்காக நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இன்றைக்கு எனக்கு வேலையில ப்ரெஷர் நீங்க சமயங்கள் அடிக்கத்தவர் வரேன்.
2: முதலில் சமைக்க தெரிந்திருக்கணுமே இவர்கள்.
0: எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கட ஜெனரேஷன் வந்து அப்படி நடக்கிறது சான்ஸ் குறைவு. ஏன்னா அப்படி நாங்க அவைய பழக்கிட்டோம், அப்படி நாங்களும் பழகிட்டோம், அப்படி ஒண்ணும் செய்ய.
2: நன்றி
0: வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: பொம்பளை பிள்ளைகள் நல்லா கட்டிக்காத என்னுடைய பிராமல் அம்பளம் சொல்றாங்க. இந்த பிராமன் வந்து பொம்பளை பிள்ளைல உள்ள கட்டிக்கால பொம்பளை பிள்ளைல இருக்கிறாள் பேப்ரிக்கெட் போடுறாங்க. இந்த பிராமல் ஆம்புலன்ஸ் விடுறோம், ஆம்புலன்ஸ் விடுறோம் என்ன
2: நல்லது. நன்றி
3: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் பிரச்சோதனம் கேட்கிறேன். வணக்கம். இது வந்து நீங்கள் சொன்ன தலைப்பு வந்து இந்த வீட்டில் இருக்கிற பெண்களும் வேலையை போற பெண்களும் அந்த சுமையை பற்றி தானே?
2: ஆமா,
1: சுமை வந்து பெண்களுக்கு வந்து வீட்டை வேலை என்று சொல்ல முடியாது, எங்கேயும் சுமை கூடத்தான். அதையும் திருமணத்துக்கு முதல் பெண்கள் வந்து அம்மா அடையிறதுக்குள்ள கொஞ்சம் அம்மா தான் நான் கொஞ்சம் மென்மையா தானே வச்சிருப்பேன் பெண்பிள்ள பிள்ளைகளை. பிறகு எப்பவும் பொம்பளை பிள்ளைகள் படிச்சுட்டு வந்து வேலையை போய் வந்து அம்மா தான் சமைப்போம், தாயண்டைக்கு எப்பவும் பக்குவம் தான்
2: வச்சிருப்பேன்.
1: இல்ல இல்ல, ஆண்களுக்கு எனக்கெல்லாம் வீட்டை வந்து எனக்கு சின்ன விஷயத்துக்கு சிறியான பேச்சு விடும், சின்ன விஷயத்துக்கு. ஆனா அவைகளுக்கும் அப்படி இல்லை, அவைகளுக்கு எல்லாம் வந்து அவளை போராடங்கள்ல எப்படி வாழ்க்கை அமைதியா நாங்க இப்பதான் அவளைய மென்மையா வச்சுக்கோணுமான் ஒரு பேச்சு கூடி விடாது
2: என்ன.
1: ஓ, அவ்வளவு மென்மையா தான் வச்சுப்பினா. அப்ப மற்றது பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு இன்னும் வேலை கூட என்னன்னு சொன்னால் சமைச்சு போட்டு வேலைக்கு போய் வந்து அந்த வேலையில பார்க்கணும். மற்றது நாங்க கூட காதல கேட்கிற வார்த்தை உண்டு என்று சொன்னால் இந்த பொதுவா எல்லாரும் சொல்றது அவளுக்கு என்ன வீட்டை தானே இருக்கிறாள், என்ன வேலை சமையல் சமைச்சோ என்ன சரியாண்டு போட்டு ஒரு நாளைக்கு ஆம்பளைகள் வந்து சமைச்சு காட்டுவினம் இது இதைத்தான் இப்ப பெரிய வேலை என்று சொல்றான்னு கூட அவைக்கு தெரியும் தானே. இதுல அரிசி கிடாக்கி இல்ல வெங்காயங்கடாக்கு அப்படி நீரை சமைச்சு போட்டு அதோட வேலை முடிஞ்ச நினைப்பினம். ஆனா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேலைகள் கூட என்று சொன்னால் சமைக்கணும், பேருந்து பிள்ளைகளை பார்க்கணும், இப்ப சின்ன குழந்தை இருந்தா அது எத்தனை மணிக்கு தூங்குமென்று தெரியாது, நேர காலம் இல்லாம குழம்பியாலும் அதை பார்க்கணும், பிறகு வந்து அதோட சமைக்கணும். வேற வீட்டு இருக்கைக்குள்ளதான் கூட கூட இப்ப நல்லொரு கணவன் கிடைக்காட்டி அது வந்து இருட்டறைகிறந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு அன்பா கதைக்காட்டி அவ வந்து ஏதாவது வீட்டு அனுக்கிய இப்ப வேலைக்கு போயக்குள்ள அவ்வளவு வேலையை செய்தாலும் அந்த வேலையிலேயே அவன் மைண்டு போயிடும், பொண்ணின் மைண்டு வீட்டு இருக்கைக்குள்ள அவர் கொடுக்குற அந்த வெளியான வார்த்தைகளை சொல்லி அவ இப்போ மற்ற பெண்களோட ஒப்பிட்டுதான் கதைப்பினம் கூட இருக்கிற ஆண்கள் வந்து அந்த வார்த்தைகளை தாங்கி கொண்டு அந்த ஒரு பெண் வந்து தந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தா அந்த பிள்ளைன்ற வாழ்க்கை சரியில்லாட்டி அது எல்லா சுமையும் இப்படியே மண்டே எல்லாம் மனதுக்க போட்டு இதண்டு கொண்டு அப்படி இயந்திரமா இயன்றுவன். மற்றது நான் வேற யாக்களை பத்தி கேட்க போய் எங்கட வீட்டை கூட நான் வேண்டிய அப்பாவும் மேல தெய்வம் அந்த அம்மாவை நல்ல மரியாதை நடத்தினது. ஆனா அப்படி இருந்து கூட அம்மா வந்து நான் பார்ப்பேன், ஒரு காய்ச்சல் என்றா கூட நாங்க படுத்திருப்போம், ஆனா காய்ச்சல் என்றாலும் ஒழும்பி வேலை செய்வேன். நான் இப்பவும் கேட்பேன், என்ன உங்களுக்கு ஓய்வென்றது இல்லையா, நீங்க மிஷினா என்று கேட்பேன். அந்த ஓய்வென்று பெண்களுக்கு வந்து 365 நாளும் அப்படி ஓய்வு இல்லாம கண்டு கொண்டிருப்பார்கள்.
2: இப்ப உங்க கருத்தின்படி இப்ப வேலைக்கு போகிறவர்களுக்கா அல்லது வீட்டில் இருக்கிறவர்களுக்கா கூடவாக இருக்கிறது?
1: வேலைக்கு போற பெண்களுக்கு வேலை போல கூடவா இருந்தாலும் வேலைக்கு போயக்குள்ள மனச்சுமையால் கொஞ்சம் குறையும், வீட்டு இருக்கைக்குள்ள வேலை பழு அதோட மனச்சுமை மன அழுத்தம் சில ஒரு நல்ல கணவன் வந்து அமையாட்டி கொடுக்குற அந்த வார்த்தைகளே அங்க சமைக்கிற புகைய விட அடுப்பூதி புகைக்கிற விட வார்த்தையால நெஞ்ச வலிக்கும் அந்த சுமையால் சுமையான வாழ்க்கை. வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ற வாழ்க்கை வந்து ஒரு நரக வாழ்க்கை. என்ன நாங்க பெண்கள் கல்யாணத்துக்கு முதல் மண்டை அடிச்சா விக்ஸ் பூசினா மண்டை அடி போடும், கல்யாணத்துக்கு பிறகு வர மண்டை அடிக்கு விக்ஸிய பூசியல் அது நல்ல ஒரு அன்பான ஒரு துணை கிடைச்சா மட்டும்தான் அந்த மண்டை அடி போகும். நன்றி.
2: நல்லது, நன்றி. சிறப்பு தமிக்கு. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா அல்லது வேலைக்கு போ செல்லும் பெண்களுக்கா சுமை அதிகம்ன்றது தான் கேட்டிருந்தேன். இதில் வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்களும் இதில் இணைந்து சிறப்பிக்கலாம். நான் இதனுடைய கருத்தை வந்து நான் இறுதியில் நான் முடிவு சொல்கின்றேன். இப்போ உங்களுடைய பெற்றோருடைய காலகட்டத்தில் இருந்தாலும் சரி அல்லது இப்பொழுதைய காலகட்டத்தில் இருக்கிற சுமைகள் பற்றியும் நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் விரிவாக கலந்துரையாடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4926229 4 0 5 9.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா அல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கா சுமை அதிகம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409.

0: கன்றம் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: மதிய வணக்கம் சுதா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வேலைக்கு போற பெண்கள் தான் கஷ்டம் அதிகம்.
0: கஷ்டம் அதிகமா?
1: ஆமா. உதாரணத்துக்கு எந்த வீட்டுல எடுத்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன் இல்லையான்னு இல்ல, இல்ல சரியா குறைவு. அப்படி இருந்தும் ரெண்டு பாய்ஸ் தான், அப்ப அவங்களும் ஒன்று செய்ய மாட்டேன், அதையும் ஒன்று செய்ய
0: மாட்டோம்.
1: அப்ப வீட்டுல இல்லா வேலையும் செய்து வேலைக்கும் போறது உண்மையிலே சரியா கஷ்டமா செய்ய போனாலும் நான் பரவாயில்ல தான் செய்யறேன் சொல்லுவோம். அப்படி வேலை பெண்கள் தான், வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதிகம் கஷ்டம்னு சொல்ல அளவுக்கு இல்ல,
0: கஷ்டம்னு சொல்ற மாதிரி இல்ல. அப்படியா?
1: ஆமா. ஏன்னா அவங்களுக்கு வேற பொறுப்புகளும் தெரியாது, வேலைப்பாடு அவங்களுக்கு என்ன நடக்குது நடக்கும் சில பேருக்கு பொறுப்பே தெரியாது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்கள் கருத்தின்படி வேலைக்கு போற பெண்கள் தான் பழு அதிகம், வேலை சுமை அதிகம்.
1: ஓ, சுமை அதிகம்.
0: பார்க்கலாம். நன்றி
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். நீண்ட நாட்களாக காணவில்லை உங்களை. இன்றைய தலைப்பு வந்து வேலைக்கு போற பெண்களுக்கா இல்ல வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா சுமை அதிகம் என்று
2: கேட்டிருந்தேன்.
0: வேலைக்கு போற பெண்களுக்கா? ஏன் அப்படி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சுமை இல்லையன்னு சொல்லுகிறீர்களா? பார்க்கலாம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் நீயர் வணக்கம்.
3: வணக்கம். நான் மகன்றேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல
0: சுகமாக இருக்கின்றேன். நன்றி, சொல்லுங்க.
3: என்ன பொறுத்தவரையில வீட்டை இருக்கிற பெண்களுக்கு தான் சுமை அதிகமா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் அவர்களுக்கு எதையுமே சாதித்து விட முடியாது என்ற மன உளைச்சல் இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்ப அதுவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் ஒரு இடைஞ்சலாக இருக்கும் என்று பெண்ணுடைய கருத்து. பெண்கள் வேலைக்கு போகும் பெண்கள் வேலைப்பாள கூடவா இருந்தாலும் வீட்டு பாள கூடவா இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு கையுக்குள் ஒரு தன்னம்பிக்கை ஒன்று இருக்கும். அதுவே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை செதுக்கிக் கொள்வார்கள், தங்களுக்கு ஒரு இடத்தை பிடித்துக் கொள்வார்கள். அப்ப அதிலே இருந்து அவர்கள் அந்த ஒரு மன உளைச்சலோ அல்லாட்டி சுமையில இருந்து விடுபட்டுக் கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அவர்கள் வேலைக்கு போவது. அப்ப வீட்டில் இருக்கும் பெண்கள் என்றால் அவர்களுக்கு எல்லா பெண்களும் ஒன்றும் இல்ல, சில பெண்களுக்கு அவர்களுக்கு குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் இருக்கும், மற்றது பிள்ளைகளுக்கு மற்றது உறவினர்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்ய வேண்டுமா இருக்கும். அப்ப அதுகள் எல்லாம் அவர்கள் வேலைக்கு போகாம வீட்டில இருந்தால் அதுகளை சாதித்துக் கொள்ள முடியாது. அப்ப அது அவர்களுக்கு மிகவும் ஒரு கவலையாயிருக்கும். ஏனால் கணவனிடம் அதுகளை கேட்க முடியாது, தன்னாலே ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறதே நான் ஒரு இதா இருக்கிறேன் சொல்லி அவர்களுக்கு ஒரு கவலையா இருக்கும். அப்ப என்ன பொறுத்தவரையில வீட்டை இருக்கும் பெண்களுக்கு அவர்களுக்கு மனச்சுமை கூட அதிகமா இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டுவிட முடியாது. அப்ப ஒரு சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எதையாவது நிலை படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக வேலைக்கு போக வேண்டும். அப்ப சில இடங்களிலே கணவர்கள் என்ன செய்வார்னால் வேலைக்கு போக வேண்டாம், பிள்ளைகளை பாரு, அவர்களை கூட்டிக் கொண்டு விடு, அதில் இதில் செய்யன்னு சொல்லினாலும் சில பெண்களுக்கு வேலைக்கு போகணும்ன்ற ஆசை இருக்கும். மற்றது பெண்கள் வேலைக்கு போகும்போது அவர்கள் அந்த சுமைகள் பல சுமைகள் இருந்து விடுபட்டுக் கொள்கின்றார்கள். என்றால் அவர்கள் அந்த 8 மணித்தியாலமோ 10 மணித்தியாலமோ 4 மணித்தியாலமோ வேலை செய்யக்க அவர்கள் வேறொரு உலகத்துக்குள் போய்விடுவார்கள், அந்த வேலைக்குள்ளே போய்விடுவார்கள். அப்படி என்னைக்க எல்லா இதுகளையுமே அவர்கள் கலைந்திருக்கூடியதா இருக்கு. அவர்களுக்கு அந்த என்ன சுமை இருந்தாலும் அதுகளை எல்லாம் மறந்து விடுவார்கள். அப்ப அந்த நேரங்களில் அவர்களுக்கு ஒரு இன்னொரு நிம்மதியை கிடைக்கும் என்று என்னுடைய கருத்து. எல்லாத்தையும் போட்டு குழப்பி கொண்டிருந்தால் அவர்களுக்கு கவலையா இருக்கும். அப்ப வேலையிலே அது கவனத்தை செலுத்தி வேலையில இருக்கும் போது அவர்கள் தங்களை மறந்து அந்த ஒரு 4 மணித்தேரம் 8 மணித்தேரம் இருப்பாங்க. அது அவருக்கு ஒரு அது அவர்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று என்னுடைய கருத்து. அதன்படி வீட்டுல இருப்பவர்களுக்கு பெண்களுக்கு என்னுடைய கருத்து தெரியாது, ஆனா நான் என்ன மனதில பட்டதை சொல்றேன்.
0: கண்டிப்பா பார்க்கலாம். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
4: வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு தான் சுமை அதிகம்.
0: ஏனென்றா
4: இருக்க கூட இருக்கிற ஆக்களுக்கும் சுமையை ஏற்றி விடுகிறோம். அப்ப அதாவது வீட்டுல இருக்க பெண்களுக்கு தான் சுமை கூட.
0: சுமை கூட வேலைக்கு போவதை விட வீட்டில் இருந்தால் தான் சுமை கூட. ஆனா வேலைக்கு போற பெண் வந்து வீட்டுல வந்து வீட்டு வேலையும் செய்ய வேணுமே.
4: இல்ல இல்ல, அவ வீட்டு அவ வேலைக்கு போறான்னு சொன்னாண்டா அவ கணவன் வந்து கண்டிப்பா இங்க எங்கள இடங்கள் வேற இலங்கையில வேற இங்க வந்து கணவன் வந்து கண்டிப்பா ஒரு 50 ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் ஷூரா அது 25% இல்ல 80% இல்ல 100% வந்து கணவன் செய்வா. நீ பிள்ளைகள் இருந்ததுன்னா பிள்ளைகள் செய்யணும். இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது பிள்ளைகள் கஷ்டம் அப்படி என்றெல்லாம் சொல்லினாம இல்ல. அது இல்லாம வந்து ஒரு பிள்ளை இருக்கைக்குலாம் வந்து அது பெரிய கஷ்டமா இருக்காது. அந்த தாயகப்பனுக்கு அதை பராமரிக்கிறது 8-10 பிள்ளைகளை பெற்று வளர்த்த தாயகப்பன் இப்ப என்ன மாதிரி இருந்தா ஆடு மாடு அவைகள் இல்லையே, அவையெல்லாம் ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கான முறையில வளர்த்து தான் வந்திருக்கிறான். இது ரெண்டு பிள்ளைகள் இருக்கும் ஒரு பிள்ளை இருக்கும் அதை பராமரிக்கிறது சரியான கஷ்டம் என்று சொல்லுது.
0: அதற்கான ஆமாம் அப்படி சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான நிறைய காரணங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது நிறைய பேர் பார்த்து கொள்வார்கள். இப்பொழுது காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது.
4: இல்ல அதுதான் அது இப்ப அதுதான் ரஜி வந்து இப்ப இங்க வந்து பிள்ளைய கொண்டு டே கேர்ல விடணும். விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரு ஆள் வீட்டுல இருக்கா. இப்ப ஒரு அத்தா மனைவி வந்து வீட்டுல இருக்காருன்னா கடமை ரெண்டு பேரை செய்வார். அதுக்கு பிறகும் அந்த மனைவி நினைக்க கூடாது கணவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்க கூடாது. இப்போ 16 மணிக்கு அவர் வழியெல்லாம் நிற்பார். இதுதான் இந்த கருத்து. வீட்டுல இருக்க பெண்களுக்கு தான் சும்மா கூட அதே தேவையில்லாத வில்லங்கத்தை விலைக்கு வேண்டி தலையில ஓட்டுட்டு குத்துது கூட இதுன்னு சொன்னாண்டா ஒண்ணும் செய்யலாது.
0: நிறைய அனுபவப்பட்டுட்டீங்க போல இருக்கு. அப்படியா? நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்களா?
4: இல்ல இல்ல, நான் இந்த சிஎம்ஆர்ல கேக்குற கதையை வச்சுதான் நான் சொல்றேன். நிச்சயமா இப்ப நான் எந்த அனுபவத்துல சொல்றேன்னா, நான் ஒரு 20 வேலை செய்யற ஒரு ஆள் வந்து 32 வருஷமா 20 வேலை செய்யணும். எனக்கு இந்த பகல் வேலைன்றது பிடிக்காத விஷயம். பிடிக்கிற அப்படியே பழகிட்டேன் நான். நான் எந்த வேலை முடிச்சு வந்து வீட்டையெல்லாம் கிளீன், அதுவும் 20 வாரணான் அந்த 1 மணி 2 மணி புற வீட்டை வாரணான் வந்து மெத்தவியன் நித்திர குழம்ப கூடாதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்ல சைலண்டா எல்லாம் கிளீன் பண்ணி ரெண்டு அதுக்குள்ள வந்து பிள்ளைகள் சொல்லுது நம்ம வந்து நீங்க வைக்கிற மட்டன் கறி தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செய்வேன். அதுக்காக வைஃப் எனக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்ல எல்லாம் கிளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் மெரினேட் பண்ணி வச்சா நான் அது அந்த கறியை சமைச்சு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி வைப்பேன். ஆனா நானும் நாங்களும் மனசுதானே இப்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் இதுன்னு. ஆனா வீட்டுல இருக்கிற ஆக்கள் வந்து இந்த இப்ப உள்ள என்ன டிவி ராமா அது இதுகளுக்கு போய் வந்து கெனகன இதுகளை தேவை இல்லாத இதுகளை மண்டைக்கு போட்டுட்டு
5: நான் வந்து சொன்னது டெண்டே, டெண்டே பார்க்காம வேலைக்கு போற கஷ்டம்னா நான் டெண்டையும் அனுபவிச்சிருக்கிறேன். நான் டெண்டே வீட்டுல வீட்டுல ஒரு குறிப்பிட்ட காலம் பிள்ளைங்களுக்காண்டி அவைக்காண்டி அம்மாவுக்காண்டி வேலையை விட்டுட்டு இருந்தேன். அதுவும் டைமுக்கு சாப்பிட முடியாது, ஒரு ஏழாவது வேண்டாம் அவைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், டைமுக்கு பிள்ளைகளை வந்து பிக்கப் பண்ணணும், காவைய பார்க்கணும், சமைக்க வேணும், அப்படி இருந்து பேருந்து வேலைக்கு போகலையும் அதே இதுதானே. எந்த ஒரு மாற்றம் இல்ல, அவைக்கு சமைக்கணும், எல்லாருக்கும் எல்லா ஃபுட்டும் சிலருக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் இருந்தா அவைக்கு அந்த சாப்பாடு, பிள்ளைகளுக்கு இந்த சாப்பாடு, அப்ப எல்லாத்தையும் ஒரு லேடிஸ் வந்து சுமை அதிகம். அது இல்ல நாங்க ஹெல்ப் பண்றதுல ஒரு பெண்ணு தாத பண்ண இருக்கிறது வேற விஷயம். அப்ப அவைக்கு அந்த சுமையால் வந்து குறைவு. கல்யாணம் பண்ணிட்டா எப்ப ஒரு பிள்ளைய சுமாக்க வலிக்குதா அங்கே ஆரம்பிச்சிடும் சுமை அதிகம். என்ன அது பத்து மாதம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நித்திரை இல்லாம அந்த பக்கம் படக்கூடாது, இந்த பக்கம் கூட அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடாது, இவ்வளவு சுமையை அங்கேயே ஆரம்பிச்சிடும் அவைக்கு. அது மோஸ்ட் நாமளே அதை யோசிக்கிறதே இல்லையே, அது யாருமே யோசிக்கிறீங்க அந்த பெண்களின் கஷ்டம். அது அந்த பத்து மாதம் சுமந்து உயிர் சில இடங்கள்ல இங்க மேல வெளிநாடுல இருந்தபடியா அவங்க சீசைக்கிற அந்த இதண்ட ஒரு காரணத்தினால மோஸ்ட் ஆஃப் த ஆக்கண்ட உயிர் போகாம பாதுகாக்கிறாங்க. அந்த காலத்துல தேவையின்ற காலத்தில எல்லாம் அந்த வசதியை இல்லாதனால நிறைய உயிர்களும் போயிருக்குது, ரெண்டிலும் உண்டு. அப்படி அந்த சுமையல் வந்து ஒரு பெண் கல்யாணம் பண்ணினா அடுத்த நிமிஷமே அதைக்கு சுமைய ஆரம்பிச்சிடும். அது வேலைக்கு போற பெண்ணா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சுமை சுமை ரெண்டு பேருக்கும் உண்டுதான். ரெண்டு பேரும் சமைக்கத்தான் சரி, ரெண்டு பேரும் வந்துதான் சமைக்க வேணும். ரெண்டு பேரும் இந்த ஊர்ல எங்க ஏழு எட்டு பத்து பிள்ளைகளை பெற்றாலும் அம்மாவே எங்களுக்கு வசதி இருந்தது, வீடு வசதி என்ன, பிள்ளைகள் வெளியால தெரியுங்க, வெளியால விளையா விளையாடுங்கள், இது கம்ப்யூட்டர் மாதிரி வீட்டுக்கு உள்ளதான் அந்த பில்டிங்லதான் இருக்க வேணும்.
0: ரெண்டு பேருக்குமே சுமை அதிகம். அப்படியா?
5: ரெண்டு பேருக்குமே சுமையாதிகம். அங்க ரெண்டு பேருக்கும் வேலைக்கு போறா அப்படி, ரெண்டு பேருக்கும் சுமையாதிகம். ஒரே ஒரே வித்தியாசம், அவே அந்த வேலைக்கு போறவே அந்த டைமுக்கு சாப்பிடுவேன், டைமுக்கு கொஞ்சம் மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. ஆனா வீட்டுல இருக்கவங்க அது இருக்காது, அது ஒன்றுதான் அவைகளுக்கு. மற்றபடி ரெண்டு பேருமே ஈக்குவல் தான்.
0: நல்லதே நன்றி, சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
5: நன்றி
0: நன்றி. ஆமாம், இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வேலைக்கு போகிற பெண்களுக்கா அல்லது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா சுமை அதிகம் என்று கேட்டிருந்தேன். ஆனால் என்னுடைய கருத்தின்படி பார்த்தால் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை கேட்ட மாதிரித்தான் அந்த பெண்களுடைய சுமை அதிகம் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் சில வேளைகளில் இப்போ வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் இப்பொழுதைய காலகட்டத்தில் நாங்கள் சொல்ல போனால் இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் பழைய காலகட்டத்திலையும் இப்போ எங்களுடைய பெற்றோருடைய எங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய காலத்திலெல்லாம் அது கூட்டு குடும்ப வாழ்க்கையாக இருந்தது. அது வேலைக்கு போனாலும் பெரிய சுமையாக இருக்காது, ஏனென்றால் வீட்டிலே இருக்கிறவர்களே நிறைய வேலைகளை செய்து விடுவார்கள். இவர்களுக்கு வேலைக்கு போற ஒரு அதுதான் ஒரு சுமையாக இருந்திருக்கு. ஆனால் கூடுதலாக அது வேலைக்கு போறவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் பெரிய சுமையாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுதைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை தான் காரணம் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் வேலைக்கு போனால் அந்த ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகிறாள் என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை, ஒரு ஆரோக்கியமான தாய் தந்தையாக இருந்தால் அல்லது கணவன் எல்லாம் இப்போ உதவி தான் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு சுமை வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் வீட்டினுடைய வேலைகளே ஒரு வயதான தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்கள் எல்லா வேலைகளும் தங்களுடைய குழந்தைகளை அந்த தன்னுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்கிறதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். அதே மாதிரி கணவன் கூட நிறைய இடங்களில் உதவி செய்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ வீட்டில் இருக்கிற பெண்ணாக இருந்தால் சில வேளைகளில் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த சுமையாக இருந்தால் அந்த வீட்டில் யாருமே இல்லாட்டி அந்த பெண் மட்டும்தான் அந்த வேலை பழுவை எடுத்திருக்க வேணும். அப்போ அந்த பெண்ணாலே எல்லா வேலைகளுமே அந்த வீட்டில் அந்த பெண் தான் செய்திருக்க வேண்டும். இப்போ யாரும் இல்லை என்று சொன்னால் இப்போ கணவன் உதவி செய்ய முடியாது, அந்த பெண் தான் செய்வார். ஆனால் இப்பொழுதைய காலகட்டத்தில் கணவனும் உதவி செய்கிறபடியால் அந்த வேலை பழு வந்து குறைவாக இருக்கிறது. வேலைக்கு போகிற பெண்கள் சில இடங்களில் வந்து வேலைக்கு போகிற பெண்ணுக்கு வந்து யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். அப்போ அந்த பெண் வந்து வேலைக்கு போய் வந்து வீட்டிலையும் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை தான் இங்கே மாறுபடுது. அதனால தான் பெண்ணினுடைய சுமை வந்து அங்கே இப்பொழுதைய காலகட்டத்தில் மாறி இருக்கிறது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: சிறகில்லை நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, GT Brokers.ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். Dixian Dundas, 1450 Dundas Street East, Mississauga. Akshaya's Fashion, 905-306-7052.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day the Pradhi Selvam. Thanks.
7: உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்கார்போரோ நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 சித்ரா செல்வநாதன். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-604 49.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2700.

0: ராஜி இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று 10ஆம் தேதி செப்டம்பர் 2026 வியாழன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் பல்வேறு விதமான சுயம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சியுடன் நேர்களையுடன் நாம் இணைந்திருக்க போகின்றோம். இன்று 5 மணி தொடக்கம் 6 மணி வரை வளமை போல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். எங்களது தெருவில் நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகும். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை வளமை போல் நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் நேர்களே உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அடுத்து வரும் 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன. அலையுங்கள் வளமை போல் 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். உங்கள் பாடல்கள் எங்கள் நிகழ்வுகள் என்று அத்தனை அம்சங்களும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுடன் புதிய சுற்றுப்பயிற்சி வார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்லவுள்ளது. தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சத்திருக்கொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இலங்கையின் கரையோர பகுதிகளில் வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதுடன் நாட்டின் கடல் மற்றும் நீரியல் வளங்களை பேணும் முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். 6 வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன் அங்கு போதுமான பசுமையை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் 80% நிலப்பரப்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்க வேண்டுமென இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரச வைத்தியர்கள் இனி 70 வரை பணியாற்றும் வகையில் மறுநியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய எரிசக்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு செயல்முறையை குறைப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த நடவடிக்கை திட்ட ஒப்புதல்களை நெறிப்படுத்த உதவும் என அது நம்புகின்றது. குறிப்பிட்ட கனடிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் மற்றும் இறக்குமதி தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீர் தெரிவித்துள்ளார். கனடாவை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று கூறி சீனாவுடன் நெருங்கிய ராணுவ ஒத்துழைப்பை தொடர வேண்டாம் என்று பிரதமர் மாக்கானியை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 வழங்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் பலவான் மாகாண கடலில் புதன்கிழமை மாலை பயணிகள் படகு ஒன்று தீப்பிடித்ததை தொடர்ந்து 5 உயிரிழந்தனர். மேலும் 87 காணவில்லை என பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானால் கைப்பற்றப்பெற்ற நீருக்கடியில் இயங்கும் அமெரிக்காவின் ட்ரோனை கடல்சார் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வதற்கும் அதன் தொழில்நுட்பத்தை மாற்றி பொறியியல் செய்வதற்கும் ஈரான் பயன்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
3: நிரசியமார் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலையை முதலிலே பார்த்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருப்போம். இப்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 23 செல்சியஸாக நிலவுகின்றது. இரவு பொழுதில் அது 13 செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. காற்றின் வேகம் கொஞ்சம் அதிகம்தான் நேர்களே, அது 50 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நாளை 11 வெள்ளிக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 24 செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 15 செல்சியஸாக நிலவ இருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை 12 செப்டம்பர் மாதம் பகல் பொழுது 26 செல்சியஸ், இரவு பொழுது 16 செல்சியஸ். பகல் பொழுதில் வானம் கருமுகில் கூட்டத்துடன் கொஞ்சம் சூரியனை மறைத்து கொண்டு நீக்கப் போகின்றது. இரவு பொழுதில் மலை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள். வருகின்ற 13 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 26 செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 13 செல்சியஸ். ஆங்காங்கே மலைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. 40% மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென்பட்டாலும் மீண்டும் திங்கட்கிழமை கொஞ்சம் பிரகாசமாக வானிலை மாறி செவ்வாய் புதனாகிய தினங்களில் மழையுடன் கூடிய வானிலை நிலவ இருக்கின்றது. இது டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமைகள். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளத்தில் இந்த நேரத்திலே நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-644-6222. அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தின மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுக்குள் நிறைவோம்.

0: இந்த வேளையிலே இன்றைய நாளின் முதலாவது நேரை நாங்கள் நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: என்ன
0: பாடலோட வந்தீங்க? பொக்கிஷம் கொண்டு வந்தீங்க. என்ன பொக்கிஷம்? சின்மைக்கா? கண்ணத்தில் முத்தமிட்டாருடன் தந்த திரை பயணத்தை தொடங்கினவர் சின்மை. என்ன சின்மை? ஒரு மிகச்சிறந்த ஒரு பின்னணி குரல் கொடுப்பவரும் கூட நடிகைகளுக்கு. சில்லுன்னு ஒரு காதலோட ஆரம்பிச்சவ அந்த
1: பயணத்தை.
0: சில பேர்ல சர்ச்சைகள் இருந்தாலும் நல்ல பாடகி. என்ன
1: கொஞ்ச நாள் கொஞ்சம்
0: திரும்ப
1: அதால ரெண்டு பேருமே போயிட்டான் பிரச்சனை.
0: எங்களுக்கு அதுல வைரமுத்து பெரிய இழப்பண்ணேக்குறேன் இல்லையே.
1: அவருக்கு ஒருத்தையும் பெருசா பொன்னியின் செல்வன் எல்லாம் அவற்ற பாட்டு இல்லாதத்துல அது இல்ல படமே எனக்கு அதை பெருசா.
0: சரி சரியா.
1: இல்ல
0: சின்மைக்கு மாற்றீடு பதிலீடு இருந்தது திரையுலகத்தில்.
1: வைரமுத்து
0: அந்த இடத்தை நிரப்பியலாம் புஜியாராலையும் இன்றைக்கு வரை.
1: ஆமா ஆமா நீங்க சொல்ற.

0: அந்த பாடல் விஜய் ஜேசுதாஸ் மற்றும் சின்மை ஆகியோரது குரல்களில் மதி விருப்பத்தில் பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 5:16. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்களும் வேறலா நேர்களை அலையுங்கள். 416-6444-6222.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள்.
2: 416-700-3333 மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்
1: வணக்கம் வாசன், நான் மதன் அழைக்கிறேன்.
0: மதன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வாசன், நல்ல அருமையா இருக்கிறோம். அருமையான பொழுது, மாலை பொழுது, குளிர் காற்று மடிச்சு கொண்டிருக்கின்றது, மப்பு கட்டி இருக்கின்றது. அழகாக நீங்க வந்திருக்கிறீங்க. சகர்களை திரட்டி தாங்க கேட்டுக்கொண்டு, வேலையுடன் கேட்டுக்கொண்டு, நான் கேட்கின்ற பாட்டு சிக்கி நிக்கி நக்கி மக்கி நிக்கி சுமாரி, அந்த பாட்டு கேட்போம்.
0: நீ என் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் ஒழிக்கும். நன்றி மதன், நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க
1: நன்றி.
0: ஆமாம் நேர்களை, அடுத்த 2 ஆண்டுகளில் மில்லியன் கணக்கான ட்ரோன்களை உற்பத்தி செய்து அவற்றில் 1/3 உக்ரைனுக்கு அனுப்ப கனடா திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் மார்க்கானி இன்று அறிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிராக கூடுதல் ஆதரவு வழங்குமாறு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தனது நட்பு நாடுகளை வலியுறுத்தி வருகின்றார். பாதுகாப்பு அரண்களை ஊழுவதற்காக பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஜெட் இயந்திர ட்ரோன்களை பயன்படுத்தும் ரஷ்யாவின் தீவிரப்படுத்தப்பட்ட வான்வழி தாக்குதலால் உக்ரைன் மீது அழுத்தம் அதிகரித்து வருவதாகவும், குளிர்காலத்துக்கு முன்பதாக உக்ரைனின் மின்சார கட்டமைப்பை மாஸ்கோ குறிவைத்திருப்பதாகவும், இது பொதுமக்களை இப்போது மனச்சோர்வடைய செய்யும் அதன் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும் இப்போது உக்ரைன் நாட்டு அதிகாரிகள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்படி உக்ரைனின் நிலைமை மிக மிக ஒரு அவலமான நிலையாக இப்போது மாறியிருக்கின்றது. கனடாவின் ஆயுதப்படைகளிடம் தற்போது சுமார் 2000 ட்ரோன்கள் மட்டுமே இருக்கின்றன என்றும், ஆனால் வரும் ஆண்டுகளில் லட்சக்கணக்கான ட்ரோன்கள் தேவைப்படும் என்றும் காணி கூறியிருக்கின்றார். வியாழக்கிழமையன்று அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் கனேடிய இராணுவத்தின் ட்ரோன் எண்ணிக்கையை 10 மடங்காக அதிகரிக்கும் என்று அவர் இப்போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார். முக்கியமாக நாங்கள் தயாரிக்கும் ட்ரோன்களில் 1/3 உக்ரைன் தனது தாயகத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் வழங்கப்படும் என்றும் செலன்ஸ்கியிடம் இப்போது கனேடிய அதிபர் விளக்கியிருக்கின்றார், எடுத்துரைத்திருக்கின்றார். ட்ரோன் தொடர்பான ஆழமான ஒத்துழைப்பு உக்ரைனுக்கு தனது தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான வளங்களை நிர்வகிக்கும் திறனை அதிகரிப்பதோடு நவீன போர்க்களத்தில் செயல்திறன் நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை கனடா பெற்றுக்கொள்ளவும் உதவும் என்று செலன்ஸ்கி குறிப்பிட்டார். அமெரிக்காவின் வழிமுறை ஒன்றின் மூலம் உக்ரைனுக்கு வழங்கப்படும் 350 மில்லியன் கனேடிய டாலர் மதிப்பிலான மிக முக்கியமான வான் பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகள் அடங்கிய தொகுப்பு குறித்தும் காரணி அறிவித்திருக்கின்றார். உலகம் முழுவதும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் இந்த தொகுப்பு மிகவும் முக்கியமானது என்று செலன்ஸ்கி இப்போது வர்ணித்திருக்கின்றார். நேர்களை, உலக நாடுகள் பலவும் தங்களது புதிய ஆயுதங்களை, இராணுவ உற்பத்தி பொருட்களை எல்லாம் பரீட்சிப்பதற்கு பல்வேறு விதமான இவ்வாறான போர் சூழல்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்துவதுண்டு. இப்போது கனடா போர்க்கருவிகளை மிக பெருமளவில் உற்பத்தி செய்து வருவதாக வெளிவந்த தகவலை இப்போது இந்த செய்தி ஊர்ஜிதப்படுத்துகின்றது போல் தெரிகின்றது. வருகின்ற காலங்களில் உக்ரைனுக்கு கனடா வழங்க இருக்கின்ற இந்த தளபாடங்கள், ஏவுகணை தடுப்பு அடங்கிய தொகுப்புகள் எல்லாம் கனடாவின் ஆயுதங்களை பரீட்சிப்பது மட்டுமல்ல, உக்ரைனுக்கு உதவுவதன் மூலம் கனடா தனது இராணுவ பலத்தையும் உலகுக்கு மெல்ல எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு செயலாக மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம்.

0: அந்த பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிணி ஆகியோரது குரல்களில் இந்த வேளையில் பவன் விருப்ப மன்னிக்கவும் மதன் விருப்பத்தில் ஒழித்தோம். இந்த நேரம் 8:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து கொண்டு நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை 6 மணி வரை கேட்டு மகிழலாம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நீர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசனாயிரி, எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இதே, நீங்க எப்படி?
1: வெல்கம், மியூசிக் நல்லா இருக்குது, நன்றி. ஏன்னா இன்னைக்கு நான் கமலாசன் நடித்த குருபடத்துல இருந்து பேரை சொல்லவா, அது நியாயமாகுமா அந்த பாடல் கேட்கலாமா?
0: என்ன பாடல் சொன்னீங்க? பேரை சொல்லவா,
1: பேரை சொல்லவா, அது நியாயமாகுமா?
0: நாங்களும் உங்க பேரை சொல்லக்கூடா என்ன? நன்றி, நன்றி. இதே நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு பாடல் ஒலிக்கின்றது, கேட்டு மகிழுங்கள். நேரம் இப்பொழுது 5:25. குரு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இப்பொழுது எஸ்பிபி ஜானகி குரலில் ஒலிக்க இருக்கின்றது. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் நெஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல்களை தொடர்ச்சியாக கேட்டு மகளிடலாம். வழமை போல் எங்களது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அழைக்கலாம், அல்லது எங்களது வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவும் நேர்களை அழைத்து பாடல்கள் கேட்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். 416-644-2222 என்ற எங்களது தொலைபேசி இலக்கத்துக்கு உங்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து நீங்கள் அழைக்கலாம். உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். உலகத்தில் பல நாடுகளிலிருந்தும் எங்களது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கின்ற நேர்களது வசதி கருதி பல நாடுகளிலிருந்தும் பல்வேறு நேர்களும் நிகழ்ச்சிகளில் பாடல்கள் விரும்பி கேட்பதற்கான ஒரு முனைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இப்போது வாட்ஸ்அப் ஊடாக நேர்களை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சியில் நாங்கள் இப்போது வெற்றி பெற்றிருக்கின்றோம். பலரும் அந்த வாட்ஸ்அப் இலக்கங்களை உங்களது வாட்ஸ்அப் இலக்கங்களில் எங்களது தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்து அழைத்தால் நீங்கள் நிகழ்ச்சிகளில் இலகுவாக இணைந்து கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வேளையில் நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கின்றன. இந்த வேளையிலே இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 10 இன்றைய நாளில் அமெரிக்க சீன வர்த்தகம் தொடர்பாக உலக நாடுகள் பல்வேறு விதமான விடயங்களை எதிர்பார்த்திருக்கின்ற வேளையிலே இப்போது அமெரிக்கா மற்றும் சீனா இடையே இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பில் இரு நாடுகளும் விரைவில் உடன்பாட்டை எட்டக்கூடும் என்று சீனா அறிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2018-19 சீனாவுடன் பெரும் வர்த்தக போர் ஒன்றை மேற்கொண்டார். அவரது முதலாவது பதவிக்காலத்தில் நேற்றைய தினம் அது பேசியிருந்தோம். இப்போது இன்றைய நாளில் அமெரிக்க மற்றும் சீன இடையே இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பில் இந்த வருடம் அது நீடித்தது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இறக்குமதி வரிகள் குறைப்பது தொடர்பில் இரு நாடுகளும் விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டக்கூடும் என்று இன்றைய நாளில் சீனா தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரிகளை குறைப்பது தொடர்பாக இரு தரப்பினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக சீன தரப்பு தெரிவித்திருக்கின்றது. வரி குறைப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு இருநாட்டு தலைவர்களும் விரைவில் சந்திக்க உள்ள நிலையில் வரி குறைப்பு தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன செய்தி தொடர்பாளர் இதனை தெரிவித்திருக்கின்றார். சுமார் 30 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைப்பது தொடர்பில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான இந்த ஆண்டின் 3வது சந்திப்பு செப்டம்பர் 24 இடம்பெற இருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பை முன்னிட்டு வரி குறைப்பு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று இப்போது தெரிவிக்கப்படுகின்றது. மே மாதம் ஏற்கனவே பெய்ஜிங்கில் நடைபெற்ற இரு தலைவர்களின் சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நிர்வாகத்தை மேம்படுத்த வர்த்தக வாரியம், முதலீட்டு வாரியம் அமைப்பது தொடர்பில் இணக்கம் காணப்பட்ட நிலையில்தான் இப்போது இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அவ்வாறு சீன அமெரிக்க வர்த்தக உறவுகள் மேம்படத் தொடங்கினால் அமெரிக்கா உலக நாடுகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கின்ற இந்த வர்த்தக வரி போர் கொஞ்சம் தணியலாம் என்ற ஒரு அற்ப ஆசை பல நாடுகளுக்கு இப்போது தொட்டி கொண்டிருக்கின்றது.

0: எஸ்பிபிஎஸ் ஜானகி குரல்களில் பாடல். இது என் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் உடன்
1: இணைந்திருக்கின்றேன். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.

0: நிகழ்ச்சியில் நடத்த நேரிடுகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், எஸ்பி சரண் பேசுவோம்.
0: எஸ்பி சரண் வாருங்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: இந்தியா தமிழ்நாடு மாதிரி வந்துட்டு தானே நான் அப்ப இந்த நவம்பர் புதன்கிழமை நடக்கிற அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் சொல்லிவினோம், அதை தான் பண்ணாலும் எல்லாருக்கும் 5000 டாலர் கொடுப்பேன். தமிழ்நாட்டுல 2000 தருவன், 3000 தருவன், 4000 தருவன் கிட்டத்தட்ட. அங்க பாஜக போட்டி போற மாநிலங்கள் அங்க நோத்துல அப்படித்தான். அது கிட்டத்தட்ட இந்தியாதான் தலைமை வகிக்கிறது அமெரிக்காவுக்கும். இப்படிப்பட்ட சேட்டைகளுக்கு எனக்கு வாசன், இந்த அந்த சந்திரபோஸ் ஒரு விஷயத்த வந்த அந்த மந்திரம் நல்ல பாடல் உண்டு, மல்லிகைப்பூ பூத்திருக்கிறது மலையில் நினைஞ்சிருக்கு, வருஷமெல்லாம் காத்திருக்கு ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு, மயிலமுத்துண்ட ஒரு குறும்பான பாடல் போட்டு விடுங்க.
0: தாய்மேல் ஆணை திரைப்படத்தில் சரி.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடல் வழிக்கு நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. ஆமாம் நேர்களே, நேரம் இப்பொழுது 5:41. தற்பொழுது மலைக்கடியில் ஈரானின் இரகசிய அணு உலை என்று ராம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதனால் உலகம் அச்சத்தில் இருக்கின்றது. ஈரானின் நட்டான்ஸ் அணு உலை மையத்திற்கு அருகே அமைந்துள்ள பிக்காக்ஸ் மலை என்ற மிகவும் சக்தி வாய்ந்த நிலத்தடி அணு ஆயுத தளத்தின் மீது அமெரிக்க படைகள் மிக விரைவில் தாக்கக்கூடும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கிரனைட் பாறைகளுக்கு அடையில் சுமார் 300 அடிக்கும் அதிகமான ஆழத்தில் பிக்காக்ஸ் நிலத்தடி சுரங்கப்பாதை அமைத்து அணு ஆயுத மலையின் அடியில் அணு உலைகளை வைத்திருப்பதாக சொல்லப்பட்ட செய்தி இப்போது உலக நாடுகள் பலவற்றை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழலால் உலகளாவிய எண்ணெய் விலைகள் அதிரடியாக உயர்வடைந்து கொண்டு வருவதாகவும், மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழல் காரணமாகவும், உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள ஆபத்து நிலை காரணமாகவும், சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை 105 அமெரிக்க டாலர்களை தாண்டி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. செங்கடலில் முக்கிய கடற்கரை நகரை கவுதீக்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். தெற்கு செங்கடலில் அமைந்துள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த சூக்கார் தீவின் கட்டுப்பாட்டை கவுதி கிளர்ச்சியாளர்கள் முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. படகுகளில் வந்து மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் தரைவழி தாக்குதலை தொடர்ந்து குறித்த கவுதி தீவு கவுதி கிளர்ச்சியாளர் பிடிக்கு வந்துள்ளதாக தெரிகின்றது. கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஜேர்மனை தளமாக கொண்டு இயங்கி வருவது நேர்கள் அறிந்தது. அதேபோல சீன துறைமுகத்தில் சரக்கு கப்பல் தீப்பிடித்தலில் 20 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். சீன துறைமுகத்தில் சரக்கு கப்பல் தீப்பிடித்ததில் சிக்கி 20 பேர் பலியாகி இருப்பதாகவும், சீனாவில் உள்ள துறைமுகத்துக்கு லைபீரிய நாட்டு கொடியுடன் கூடிய ஓசன் மெலோடி என்ற பெயரிட்ட சரக்கு கப்பல் ஒன்று வந்து நிறுத்தப்பட்டுள்ளது என்றும், கப்பலில் மொத்தம் 42 பேர் இருந்தனர் என்றும், இந்த கப்பல் திடீரென தீப்பிடி தெரிந்துள்ளது என்றும், இந்த சம்பவத்தில் சிக்கி 20 பேர் பலியாகி இருப்பதாகவும், எனினும் கப்பலில் இருந்து 12 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்னொரு தீ தொடர்பான சம்பவம் வெளியாகி இருக்கின்றது. பிலிப்பைன்ஸில் இன்னொரு கப்பல், அது ஒரு சொகுசு கப்பல், பிரம்மாண்ட சொகுசு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 5 பேர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பிலிப்பைன்ஸில் பயணிகள் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட பயங்கர தீயில் சிக்கி 5 பேர் பலியாகினர் என்றும், மேலும் 80க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர் என்றும், அவர்களை தேடும் பணி நடந்து வருவதாகவும், தலைநகர் மணிலாவில் இருந்து சுற்றுலா தலமான பலகவனின் கொரோன் பகுதிக்கு சென்ற MV ஜூன் ஆஸ்டர் என்ற பிரம்மாண்ட சொகுசு கப்பலில் 117 பயணிகள் இருந்தார்கள் என்றும், 17 ஊழியர்களாக மொத்தம் 130 பேர் சென்று கொண்டிருந்தனர் என்றும், தீ விபத்து குறித்து துல்லியமான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்றும், அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது.

0: எஸ்பிபி ஜானகி குரலில் அந்த பாடல் எஸ்பி சரண் விருப்பத்தில் ஒலித்தோம். இந்த நேரம் 5:49.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன்.

0: keep listening to CMR Tamil HD.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: Cross border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஓ நிலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி?
1: சும்மா இருக்கிறோம். பாட்டுல கேட்டு இருக்கோம். எனக்கு வந்து படம் வந்து எல்லோரும் நல்லவர்கள், பாட்டு வந்து பகை கொண்ட உள்ளம், ஜேசாஸ் பண்ண பாட்டு.
0: எல்லோரும் நல்லவர்கள் தான், ஆனா பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம்
1: தான்.
0: சரி,
1: நல்ல
0: தத்துவ பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி பவான் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். வணக்கம், எப்படி?
2: நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம்.
2: எனக்கு தீவிர காலநாயகன் மான்ஸ்டர் அந்த படம் படம் தெரியல. சத்ய பிரசாரண தீவிர காதல் அந்த பாடல்.
0: சரி, பாடல் அளிக்கும் நன்றி வெண்பாணிகள். நேரம் இப்பொழுது 5:52. நேர்களை, இப்பொழுது நேற்றைய தினம் நாங்கள் எங்களது நிகழ்ச்சியில் இந்த எங்களது சிஎம்ஆ தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் தொடர்ச்சியாக இந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நேற்று நாங்கள் எங்களது நீல் பதில் சொல் நிகழ்ச்சியில் வினாவாக கொண்டு வந்தோம் இந்த எரிமலை வெடிப்பு ஏற்பட்ட கரகட்டோவா எரிமலை தொடர்பாக. ஜாவா மற்றும் சுமாத்ரா தீவுகளுக்கிடையில் சுண்டா நீர்நையில் ஏற்பட்ட அந்த கரகட்டோவா எரிமலை வெடிப்பு, அது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. 1883 கரகட்டோவா எரிமலை வெடித்திருந்தது. 1883 ஏறத்தாழ 36,500 பேருக்கு மேற்பட்டோர் இறந்திருந்தார்கள் அந்த வேளையில். இப்பொழுது மீண்டும் அது அடிக்கடி இவ்வாறு அது ஒரு உயிர் பெருமலை அடிக்கடி காக்கி எரிமலை குழம்புகளை மட்டுமல்ல பெருமளவு வாயுக்களையும் வெளிவிடுவது உண்டு. இதை படம் பிடிப்பதற்கு பல நாட்டு சர்வதேச ஊடக நிறுவனங்கள் தங்களது ஊடகவியலாளர்களை அனுப்பி படம் பிடிப்பதுண்டு. இந்த முறை ஏற்பட்ட இந்த எரிமலை வெடிப்பை தொடர்ந்து இந்தோனேஷியாவில் அனக்கரகட்டோ எரிமலை வெடிப்பு சம்பவத்தை நேரில் படம் பிடிக்க காரிட்டா கடற்கரையிலிருந்து படகு மூலம் புறப்பட்டு சென்ற 8 பேர் நடுக்கடலில் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இவர்கள் 8 பேரும் புகைப்பட பிடிப்பாளர்கள், செய்தியாளர்கள், உலகத்தின் முன்னணி ஊடக நிறுவனங்களது செய்தி பிரிவில் பணிபுரிபவர்கள். இவர்களை இப்போது காணவில்லை என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பார்ப்போம் என்ன நடந்ததென்று. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்கள் இருங்கள். பவன் விரும்பி கேட்ட பாடலை ஒளிபரப்பிவிட்டு உங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வேன். அது ஒரு சிறிய பாடல்தான்.

0: அந்த பாடல் இந்த வேளையில் எல்லோரும் நல்லவரே திரைப்படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ் குரலில் வன்கூவர் பவான் விருப்பத்தில் ஒழித்தோம். இந்த நேரம் 5:57. நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: காலமே அரவாசி நேரம் சும்மா இப்பதான் ஒரு ரெண்டு வந்து அதுவும் தண்ணீரும் சும்மா தான் இது வீட்டடிக்கும் போது அங்க அங்க பின்னேறும்
0: கண்ணன் காடும் பிசி. வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
0: சுதா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நீங்க எப்படி வாசம்?
0: நல்லா நல்லா. என்ன பாடல் சுதா?
2: எனக்கு வந்து உதயா படத்துலேருந்து உதயா உதயா உணர்றதுன்னு அந்த பாட்டு.
0: சரி சுதா, ஒரு நாளும் உணர்றையில ரெண்டாலும் பாடலுக்காக கேட்போம். நன்றி சுதா.
2: பாட்டு நல்ல பாட்டு நல்ல பாட்டு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம் வாசன் கண்ணன் கேக்குறேன்.
0: கண்ணன், நாங்கள் முதல் நினைச்சோம் நீங்க யாரையோ பேசிக் கொண்டிருந்தீங்க. என்ன இன்னையா பேசுறீங்க?
3: இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ரா வந்தார். நான் ஸ்பீக்கர் எடுத்துட்டு அவரோட காட்சி கொண்டு எடுத்துட்டீங்க.
0: கண்ணன் பேசிக் கொண்டிருக்க நான் தேய்ச்சி போனேன். யாருக்கு பேசுறேன்? காலமை மரமடுத்தி அளவினா கட்டிட்டவன். நீங்க என்ன பிரச்சனை? போகுது
3: ஒன்றும் இல்ல. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பாம்பே படத்துல ஒரு பாட்டு போடுங்க.
0: விட்டுட்டிய
3: மறந்து போயிடும். காலம் காய்ச்சே ஈவினிங் மறந்து போயிடும்.
0: சரி,
3: ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கேபம் பாட்டு.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சியை நடத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்.
0: நல்ல நலம். நீங்கள் எப்படி நலமா?
4: என்ன
0: பாடல்
4: இன்னைக்கு உங்களுக்கு? ஒரு பாடல்.
0: அதான் உங்களில் உள்ள அழகே, எங்களுக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். எங்கட திருவில் ஒரு பாடல் போடுது. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நேர்களே, இயக்குனர் வெற்றிமார் நீங்கள் வந்த எல்லோரையும் விழிப்பதால் இயக்குனர் வெற்றிமாறனின் பிறந்த நாளும் கூட இன்றைக்கு. நல்ல இயக்குனர் இல்லையா வெற்றிமாறன்? பல்வேறு மிகச்சிறந்த திரைப்படங்களை தந்தவர். பொல்லாதவன், ஆடுகளம், அசுரன், வட சென்னை, விடுதலை விடுதலை ஆகிய திரைப்படங்களை தந்த வெற்றி மாறனின் பிறந்த நாளும் கூட. எல்லாரையும் சொல்லிக்க அவரை சொல்லத்தானே வேணும். நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த நேர்களது விருப்ப பாடல்கள் எங்களது அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியின் இடையே ஒளிபரப்பாகும். இப்பொழுது நாங்கள் இந்த மனத்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கிறோம்.
5: மனத்தியால செய்திகள். CMR Tamil HD Hourly News. நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுடன் புதிய சுற்றுப்பயிற்சி வார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்லவுள்ளது. தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சத்திருக்கொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இலங்கையின் கரையோர பகுதிகளில் வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதுடன் நாட்டின் கடல் மற்றும் நீரியல் வளங்களை பேணும் முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன் அங்கு போதுமான பசுமையை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் 80% நிலப்பரப்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்க வேண்டுமென இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரச வைத்தியர்கள் இனி 70 வரை பணியாற்றும் வகையில் மறுநியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய எரிசக்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு செயல்முறையை குறைப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த நடவடிக்கை திட்ட ஒப்புதல்களை நெறிப்படுத்த உதவும் என அது நம்புகின்றது. குறிப்பிட்ட கனடிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் மற்றும் இறக்குமதி தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீர் தெரிவித்துள்ளார். கனடாவை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று கூறி சீனாவுடன் நெருங்கிய ராணுவ ஒத்துழைப்பை தொடர வேண்டாம் என்று பிரதமர் மாக்கானியை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 வழங்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் பலவான் மாகாண கடலில் புதன்கிழமை மாலை பயணிகள் படகு ஒன்று தீப்பிடித்ததைத் தொடர்ந்து 5 உயிரிழந்தனர். மேலும் 87 காணவில்லை என பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானால் கைப்பற்றப்பெற்ற நீருக்கடியில் இயங்கும் அமெரிக்காவின் ட்ரோனை கடல்சார் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வதற்கும் அதன் தொழில்நுட்பத்தை மாற்றி பொறியியல் செய்வதற்கும் ஈரான் பயன்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
6: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுகை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம், அவற்றின் வளர்ச்சி பற்றிய தொடருடன் நாங்கள் முதலில் இணைந்திருக்கப் போகின்றோம். சீனா தனது வரைபடத்தில் இந்தியாவின் அக்சாய்சின், லடாக் பகுதி, நோஃபா தற்போதைய அருணாச்சல பிரதேசம் ஆகிய பகுதிகளை தன் நாட்டு பகுதியாக காட்டியது. லடாக்கில் இரகசியமான சாலையையும் அமைத்திருந்தது. 1959 தலாய் லாமாவுக்கு இந்தியா புகலிடம் அளித்ததால் இந்திய சீன எல்லைகளில் கடுமையான மோதல்கள் ஏற்பட்டு இரு நாட்டு உறவிலும் விரிசல்கள் விழுந்தது. இதனை சரி செய்ய எடுக்கப்பட்ட இறுதி உத்தியோகபூர்வ முயற்சியாக நேரு சு என்லாய் வரலாற்று சந்திப்பு 1960 ஏப்ரலில் இடம்பெற்றது. பதற்றத்தை தணிப்பதற்காக சீன பிரதமர் சு என்லாய் ஏப்ரல் 1960 ஒரு பெரிய தூதுக்குழுவுடன் புதுடெல்லிக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கின்றார். பிரதமர் நேரு அவரை முறைப்படி வரவேற்று சந்திக்கின்றார். பேச்சுவார்த்தையின் போது சு என்லாய் ஒரு முக்கிய திட்டத்தை நேருவிடம் முன்வைக்கின்றார். அதன்படி கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேசத்தின் மீதான உரிமையை சீனா கைவிடுகிறது, அதை இந்தியாவின் பகுதியாக ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பதிலாக மேற்கே உள்ள அக்சாய்சின் பகுதியை சீனாவின் கட்டுப்பாட்டில் வைக்க இந்தியா சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தத்தின் மிக பிரதானமான நோக்கமாக இருந்தது. இந்தியாவின் எல்லைகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு சமரசத்துக்கு நேரு அமைச்சரவையும் நாடாளுமன்றமும் தயாராக இல்லை. இந்திய மண்ணின் ஒரு அங்குலத்தை கூட சீனாவுக்கு தர முடியாதென்று நேரு திட்டவட்டமாக அறுதியும் உறுதியுமாக கூறிவிடுகின்றார். வரலாற்று ரீதியான மெக்மோகன் எல்லையை சீனா மதிக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்திய வேளையில், ஆனால் சீனா அதை பிரிட்டிஷ்காரர் அறிந்த போலி எல்லை என்று நிராகரித்ததும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவை எட்டாது இடையில் முறிவதற்கு காரணமாக அமைகின்றது. 6 நாட்கள் நடைபெற்ற இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை எந்த ஒரு சுமூகமான முடிவுமின்றி முற்றிலும் தோல்வியில் முடிந்தது. இந்த தோல்வியே எல்லையில் இரு நாட்டு ராணுவ குவிப்பிற்கும் இறுதியாக 1962 வெடித்த இந்திய சீன போருக்கும் முதன்மையான காரணமாக அமைந்ததென்றால் அதை யார்தான் மறுப்பார்கள். பொதுவாக உலகில் நாடுகள், அரசுகள், மன்னர்கள் எல்லோரும் இரண்டு விடயத்திற்கு காதல் கொண்டார்கள். ஒன்று நிலங்கள் மீதான தீராத காதல், இரண்டு பெண்கள், அரசிகள், இளவரசிகள் மீதான தீராத காதல். இதனால்தான் பல சாம்ராஜ்யங்கள் மட்டுமல்ல பல நாடுகளது எல்லைகள் தொடர்பான பிரச்சினைகள் இன்னும் தொடர்வதற்கும் காரணமாக அமைந்தன.

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 6:13 நிமிடம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஷ்டி வழங்குகின்ற அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற
1: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jewelers.

நேர்கள் இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம் மற்றும் வரலாறுகளுடன் இணைந்திருக்கும் நேரம். ஜவஹர்லால் நேரு 1889 நவம்பர் 14 பிறந்து 1964 மே 27 வரை வாழ்ந்தவர். இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சராக விளங்கிய பண்டித் நேரு என்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கப்பட்ட நேரு மாமா என்று குழந்தைகளால் மிக அன்பாக ஏற்றி போற்றப்பட்டவர். இவர் பிறந்த நாளன்று இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருவது இங்கே குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 14 திகதி இந்தியாவில் குழந்தைகள் தினம் என்பது நேர்கள் அறியாததல்ல. இந்தியா 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற போது அதன் முதலாவது தலைமை அமைச்சராக பதவியேற்றவர் ஜவஹர்லால் நேரு. 1964 மே 27 அவர் காலமாகும் வரை இந்த பதவியை வகித்த மிக பெரும் தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர். இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியாக விளங்கிய நேரு 1952 இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் குடியரசு இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சராக பதவியேற்றார். அணிசேரா இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர். எகிப்திய அதிபர் மற்றும் யூகோஸ்லாவிய அதிபர் மற்றும் இந்திய அதிபர்கள் இணைந்து இவ்வாறான அணிசேரா இயக்கத்தை உருவாக்குவதில் முன்னோடிகளாக விளங்கியவர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் செல்வந்தரும் வழக்கறிஞருமாக விளங்கிய மோதிலால் நேருவுக்கும் சுபரூபராணி அம்மையாருக்கும் மூத்த குழந்தையாக பிறந்தவர் நேரு. உருதுவில் ஜவஹர்லால் என்றால் சிகப்பு நகை என்று பொருள். இந்த சொல்லில் ஜவஹர்லால் என்ற பெயர் உருவானது. நேரு குடும்பத்தார் காஷ்மீர் பண்டிதர் கௌரர் பிராமணர் குலத்தில் பிறந்தவர்கள்.

நேரு குடும்பம் எப்போதுமே முதன்மை வீதியையும் சந்தடி நிறைந்த கடை தெருவையும் ஒட்டியிருந்த பழைய பகுதியான சவுக்கியில் வசித்து வந்தார்கள். மோதிலால் நேரு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அலகாபாத்திற்கு வந்து வழக்கறிஞர் தொழிலை புரிந்தவர். அரசர்கள் மற்றும் நிலக்கிழார்கள் என்று சொல்லக்கூடிய பணக்காரர்களின் வழக்குகளை ஏற்று நடத்தியதால் பேரும் புகழும் நிதியும் இவரிடம் பெருமளவில் குவிந்தன. எனவே மோதிலால் தனது இருப்பிடத்தை பணக்காரர்கள் வசிக்கும் பகுதிக்கு மாற்றிக்கொண்டமை ஒன்றும் ஆச்சரியமல்ல. இந்திய தேசிய காங்கிரசால் நடத்தப்பட்ட உணர்ச்சி மயமான இந்திய தேசிய இயக்கத்தின் செயல் உறுப்பினராக இருந்தவர் மோதிலால் நேரு. நேருவும் அவரின் சகோதரிகளுமான விஜயலட்சுமி பண்டிட் நேர்களுக்கு அவரை பற்றியும் தெரியும். கிருஷ்ணாவும் ஆனந்தபவன் என்ற பெயரில் மாளிகையில் வாழ்ந்து வந்தார்கள். அக்காலத்தில் இந்திய உயர்குடி மக்களால் அன்று அவசியமாக கருதப்பட்ட ஆங்கில நாகரிகத்துடன் இவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். விஜயலட்சுமி பண்டிட் பற்றியும் நேர்கள் அறிந்திருப்பீர்கள். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதியாக விளங்கியவர். சோவியத் கூட்டமைப்பு, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்திய தூதுவராக பணியாற்றியவர். ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையும் இவருக்குண்டு.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: 1960களில் ஏற்பட்ட பதட்டமான சூழல், சீன இந்திய எல்லை தகராறு, சுதந்திர இந்தியாவின் வரலாற்றை மாற்றியமைத்த பல முக்கிய நிகழ்வுகள் ஜவஹர்லால் நேரு இறப்பதற்கு முன்னர் திடுதிப்பாக நடைபெற்று முடிந்தன. அதில் ஒன்று கோவா விடுதலை. ஆபரேஷன் விஜய் என்ற ஒரு மிகப்பெரிய யுத்தத்தின் மூலம் 1947-48 பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறிய போதிலும் கோவா, டாமன் மற்றும் டிஐயு ஆகிய பகுதிகள் தொடர்ந்து 450 ஆண்டுகளுக்கு மேலாக போர்த்துகீசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததல்லவா? அந்த கோவாவை விடுதலை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கைதான் ஆபரேஷன் விஜய் என்று அழைக்கப்படும். நேரு ஆரம்பத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் தூதரக வழிகள் மூலமாகவே கோவா என்ற மாநிலத்தை மீட்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் போர்த்துக்கல் அதிபர் அந்தோனியோ சலாசர் இந்தியாவின் கோரிக்கைகளை முற்றிலுமாக நிராகரித்தார். சத்தியாகிரக மீதான துப்பாக்கிச் சூட்டையும் இவர்கள் மேற்கொள்ள தவறவில்லை. 1955 கோவாவை இணைக்க கோரி அமைதி வழியில் எல்லையை கடந்த இந்திய தொண்டர்கள் மற்றும் சத்தியாகிரகிகள் மீது போர்த்துகீய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பலர் உயிரிழந்தார்கள். இது இந்திய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து நேரு இறுதியாக ராணுவ பயன்பாட்டுக்கு பச்சை கொடி காட்டுகின்றார். 1961 டிசம்பர் 17 அன்று இந்திய முப்படைகளும் தரைப்படை, கடற்படை, விமானப்படை ஆகியன ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் கோவாவுக்குள் நுழைகின்றார்கள். வெறும் 36 மணி நேரமே நீடித்த இந்த அதிரடி போரின் முடிவில் 1961 டிசம்பர் 19 அன்று போர்த்துகீய ஆளுநர் மனுவல் அந்தோனியோ இந்திய ராணுவத்திடம் நிபந்தனை என்று சரணடைகின்றார். கோவா, டாமன் மற்றும் டையூ ஆகியவை அதிகாரப்பூர்வமாக இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களாக மாறுகின்றன. இந்தியாவின் இறுதியாக இணைக்கப்பட்ட மாநிலம் என்ற பெருமையும் கோவாவுக்கு பின் காலத்தில் ஏற்பட்டது. 1965 கோவா இந்தியாவின் மாநிலமாக இணைத்துக் கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு ஆபரேஷன் விஜய் திட்டமானது போர்த்துகீசர் இம்மியளவும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாக இருந்தது. ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமராக இருந்த காலத்தில் பல்வேறு முனைப்புகளில் தனது ஆளுமையை வெளிக்காட்டியிருந்தார். அந்த ஆளுமைகளில் ஒன்றாக இந்த கோவா மீது மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் விஜய் என்ற அந்த ராணுவ நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. ஆபரேஷன் விஜய் ராணுவ நடவடிக்கை மூலம் கோவாவை கைப்பற்றியதுடன் இந்திய முப்படைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் வந்தது போல் 1960 நேரு சுஎன்லாய் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இருநாட்டு எல்லைகளிலும் பதட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியதைத் தொடர்ந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் ராணுவ பாதுகாப்பு வரலாற்றில் பெரிய கரையாக அது அமைய பெற்றதைத் தொடர்ந்து எவ்வாறாவது சீன ஆக்கிரமிப்பை, இந்திய எல்லைக்குள்ளுள்ளான சீன ஆக்கிரமிப்பை முறியடிக்க வேண்டுமென்ற எண்ணம் இந்தியர்களிடம் ஏற்படுகின்றது. எல்லையில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இந்திய ராணுவம் தனது சோதனை சாவடிகளை முன்னோக்கி அமைக்கும் கொள்கையை நேரு அரசு பின்பற்ற தொடங்குகின்றது. நேருவின் அரசு இந்த விடயத்தை முன்னெடுத்த போது சீனாவை அது சீண்டியது போல சீனாவுக்கு தோன்றியது. அதனால் 1962 அக்டோபர் 20 அன்று சீனா ஒரே நேரத்தில் லடாக் என்றால் அக்சாய்சின் பகுதியிலும் நோஃபா அருணாச்சல பிரதேசம் ஆகிய இரு முனைகளிலும் இந்தியாவின் மீது மாபெரும் ராணுவ தாக்குதலை தொடங்குகிறது. அந்த காலகட்டத்தில் இந்திய ராணுவம் இமயமலையின் கடுமையான குளிர்கால போருக்கு தயாராக இருக்கவில்லை. நவீன ஆயுதங்களின் பற்றாக்குறை, போதிய ஆடைகள் இல்லாமை மற்றும் தவறான உத்திகளால் இந்திய படைகள் கடுமையான பின்னடைவுகளை சீன போரில் சந்திக்க தொடங்கின. சீனா நௌஃபா பகுதியில் அஸ்ஸாம் எல்லை வரை முன்னேறியது. சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் அமெரிக்க பிரிட்டன் ஆகிய நாடுகளிடம் இந்திய அவசர ராணுவ உதவியை கோரியதைத் தொடர்ந்து 1962 நவம்பர் 21 அன்று சீனா திடீரென ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்து தான் கைப்பற்றிய நௌஃபா பகுதியிலிருந்து பின்வாங்குகிறது. ஆனால் அக்சாய்சின் பகுதியை தன் கட்டுப்பாட்டிலேயே தொடர்ச்சியாக சீனா வைத்திருக்க நினைத்தது. இது இந்திய சீன எல்லை தகராட்டை சளி பிடித்த மூக்கென்பார்கள் அப்படி நீண்டு நீடித்து நிலைப்பதற்கு வழிவகுக்கிறது. இன்று வரை இந்திய சீன எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்படாத நீண்ட நாள் எல்லை பிரச்சனைகளாக நீடித்து வருவதை அவ்வப்போது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்படுகின்ற பல்வேறு இராணுவ ராஜதந்திர ரீதியிலான மோதல்கள் எமக்கு கோடிட்டு காட்டும். இது சிவலிங்கம் விரும்பி கேட்ட பாடல்.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 6:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சி. என் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
4: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

தமிழக அதாவது மெட்ராஸ் மாகாணம் அடுத்த வருகின்ற பொது தேர்தலை சந்திக்க பல்வேறு விதமான அரசியல் களங்களை வியூகங்களை உருவாக்கிய காலகட்டம் அது. 1962 மூன்றாவது பொது தேர்தலுக்கான அரசியல் வியூகங்களை பல கட்சிகளும் பல்வேறு விதங்களிலும் அமைத்து கொள்ள முற்பட்ட காலம். காமராஜரின் நிலையான ஆட்சிக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகமும் புதிதாக உருவெடுத்த சுதந்திரா கட்சியும் தங்களை வலுவான சக்திகளாக நிறையில் நிறுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றன. கடுமையான விலைவாசி உயர்வு மற்றும் இலங்கையில் வெடித்த தமிழ் உரிமை போராட்டங்கள் மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறியிருந்தது. முதலமைச்சர் கே காமராஜர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி வலுவாக ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த காலம் அது. 1962 பொது தேர்தலை எதிர்கொள்ள தனது எளிய கிராமப்புற திட்டங்களையும் புதிய தொழில்துறை சாதனைகளையும் காங்கிரஸ் முதன்மை பிரச்சார பொருளாக மாற்றி தேர்தலில் களமிறங்கிய நேரம் அது. திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த விதமான பின்னடைவுமின்றி ஒரு அசுர வளர்ச்சி பெற்ற காலம் அந்த காலம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இடையே பல்வேறு விதமான பிளவுகள் உருவானது என்பதும் மறுக்க முடியாதது. குறிப்பாக சம்பத் போன்றவர்களது பிளவின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியில் கொஞ்சம் ஆட்டம் ஏற்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு அசுர வளர்ச்சி காண முற்பட்ட காலம் அந்த காலம். நகர்ப்புறங்கள் மற்றும் மாணவர்களிடையே அசுர வேகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி பெறத் தொடங்கியது. 61 ஏப்ரல் மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவரான ஈவேக்கி சம்பத் கண்ணதாசன் சிவாஜி கணேசன் ஆகியோருடன் இணைந்து அண்ணாதுறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கட்சியை விட்டு விலகி தமிழ் தேசிய கட்சி தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இது தற்காலிக பின்னடைவைக்காக கருதப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடித்தளத்தை ஒரு துளியும் மாற்றவில்லை என்று சொல்வார்கள். மூதறிஞர் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி காங்கிரஸ் சோசியலிச பொருளாதார கொள்கைகளை தீவிரமாக எதிர்த்தது. 1962 தேர்தலையொட்டி காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுடன் ஒரு வலுவான தேர்தல் கூட்டணியை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ராஜாஜி 1960 தொடங்கியிருந்தார்.

இன்னொரு புறம் தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சம்பத்தின் புதிய கட்சியை தீவிரமாக எதிர்க்க தொடங்குகின்றார். தமிழர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை காக்கும் காமராஜரை தோற்கடிக்க நினைப்பது தற்கொலைக்கு சமம் என்று கூறி காங்கிரஸ் கட்சிக்கு தனது முழு ஆள்பலத்தையும் ஆதரவையும் திரட்ட தொடங்கினார். 1961 இந்தியாவின் 3வது 5ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட காலம் அது. இதன் கீழ் தமிழகத்தில் கனரக தொழில்கள், மின்னுற்பத்தி மற்றும் அணை கட்டுமானங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. தொழில்துறை அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமனின் தொலைநோக்கு பார்வையால் மெட்ராஸ் மாகாணம் இந்தியாவின் முன்னணி தொழில்துறை மாநிலமாக மாறுகின்றது. ஆர் வெங்கட்ராமன் பின்னாளில் இந்திய ஜனாதிபதியாக இருந்தமையை இந்த இடத்திலே நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும். திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கான ஆரம்ப பணிகள் மற்றும் சேலம் இரும்புருக்காலைக்கான ஆரம்ப கோரிக்கைகள் என்பன இந்த ஆண்டில் வலுப்பெற்றன. தொழில்துறை வளர்ந்தாலும் 1961 அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அரிசியின் விலை கணிசமாக உயர்வடைய தொடங்குகிறது. இந்த விலைவாசி உயர்வை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் மறியல் போராட்டங்களை நடாத்துகிறது. காமராஜரின் இலவச கல்வி, மதியோணவு திட்டம் காரணமாக லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக குழந்தைகள் பள்ளிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். இது தமிழகத்தின் சமூக அமைப்பில் ஒரு அமைதியான அறிவு புரட்சியை ஏற்படுத்தியது. இதனைத்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகமும் காமராஜரின் இலவச மதிய உணவு திட்டம் என்று அறிமுகம் செய்து இப்போது மதிய உணவின் மூலம் பள்ளி மாணவர்களது ஏகோபித்த ஆதரவை பெற்று வருகின்றார்கள். இலங்கையில் ஸ்ரீமாவ பண்டார நாயக்காவின் அரசு தமிழ் மொழியை முழுமையாக புறக்கணித்ததை எதிர்த்து 1961 தொடக்கத்தில் தந்தை செல்வநாயகன் தலைமையில் இலங்கை தமிழர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாபெரும் சட்டமறுப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடாத்திய செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இலங்கையில் போராடிய தமிழர்கள் மீது இராணுவம் ஏவப்பட்டு செல்வநாயகம் உள்ளிட்ட தலைவர்கள் வீட்டுக்காவல்களில் வைக்கப்பட்ட செய்தி தமிழக சமூகத்தில் பெரும் உணர்ச்சி பேரலையை உருவாக்கியது. நேர்களே, தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இலங்கை தமிழர்களின் அறப்போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவை வழங்க முன்வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் தேசிய அமைப்புகள் மெட்ராஸில் கடையடைப்புகளையும் மாணவர் பேரணிகளையும் நடாத்தின. மத்திய அரசு, நேர அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்தார்கள்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: இவர்களை 1961 சம்பத் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகியதற்கு முக்கிய கொள்கை முரண்பாடுகளும் உட்கட்சி அதிகார போட்டிகளும் முதன்மை காரணங்களாக சொல்லப்பட்டது. தந்தை பெரியாரின் அண்ணன் மகனான இவேகி சம்பத் திமுகவின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவராகவும், கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும், நாமக்கல் தொகுதி உறுப்பினராகவும் செல்வாக்குடன் விளங்கியவர். இந்த வேளையில் அவர் கட்சியை விட்டு விலகி சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் ஆகியோருடன் இணைந்து புதிய கட்சியை ஆரம்பித்த காரணம், அவர் கட்சியை விட்டு விலகி தமிழ் தேசிய கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்க வழிவகுத்த முதன்மை கொள்கை காரணம் என்னவென்றால் கட்சி சார்ந்த கொள்கை முரண்பாடுகளாகும். குறிப்பாக திராவிட நாடு கொள்கையில் ஏற்பட்ட மாற்றம், தனித்தமிழ்நாடு கோரிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை லட்சியமான திராவிட நாடு, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளடக்கிய தனிநாடு என்ற கொள்கை நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று சம்பத் கருதினார். 1958 சோவியத் ஜூனியர் என்று வந்த பிறகும், டெல்லி நாடாளுமன்ற அரசியலில் பங்கேற்ற பிறகும் அவரது சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஒட்டுமொத்த திராவிட நாட்டை விட மொழிவாரி மாநில பிரிவினைக்கு பின் தனித்தமிழ்நாடு தமிழ் தேசியவாதம் என்ற கோரிக்கையே சரியானது என்று அவர் வாதிடத் தொடங்கினார். போராட்ட வடிவங்களில் முரண்பாடுகள் ஏற்படத் தொடங்குகின்றன. ஒன்று தீவிர போக்கு, இரண்டாவது மிதவாத போக்கு. கட்சியின் பொதுச் செயலாளரான சி என் அண்ணாதுரை தேர்தல் அரசியல் மற்றும் அரசியல் சாசன வழிமுறைகளை மட்டுமே அதிகம் நம்புகின்றார். ஆனால் சம்பத் அதை மிகவும் தீவிரமான நேரடி போராட்டங்களையும் மக்கள் திரள் கிளர்ச்சிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அண்ணாவின் அணுகுமுறை மிகவும் மிதவாதமாக இருப்பதாக அவர் கருதுகின்றார். அண்ணா அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சி ராஜகோபாலாச்சாரியாரின் சுதந்திரா கட்சியுடன் அரசியல் ரீதியாக நெருக்கம் காட்டத் தொடங்குகின்றார். ராஜாஜியின் வலதுசாரி மற்றும் குலக்கல்வி திட்ட பின்னணி காரணமாக சம்பத் இந்த நெருக்கத்தை கொள்கை ரீதியாக கடுமையாக எதிர்க்க தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முனா கருணாநிதி மற்றும் சினிமா துறையை சேர்ந்தவர்களின் செல்வாக்கு வேகமாக உயரத் தொடங்கியது. இது கட்சியின் கொள்கை வீரியத்தை குறைத்துவிடும் என்று சம்பத் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் போன்றோர் அஞ்சத் தொடங்கினார்கள். 1959-60 காலகட்டத்தில் நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் சம்பத் மற்றும் கருணாநிதி ஆதரவாளர்களிடையே கடும் அதிகார போட்டி நிலவத் தொடங்கியது. கட்சியின் தலைமை பீடத்தில் ஜனநாயக குறைபாடு மற்றும் எதோச்ச அதிகார போக்கு நிலவுவதாக சம்பத் குற்றம் சாட்டத் தொடங்கினார். இந்த தீவிர கொள்கை மற்றும் நடைமுறை முரண்பாடுகளால் 1961 ஏப்ரல் மாதத்தில் இவேகி சம்பத், கவிஞர் கண்ணதாசன், பல நெடுமாறன் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோருடன் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகி தமிழ் தேசிய கட்சியை தொடங்குகின்றார்கள்.

நேர்களை அடுத்து நாங்கள் இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம் அதன் வளர்ச்சி பற்றிய தொடருக்கு அழைத்துச் செல்கின்றோம். 1970 மே 27 அன்று இலங்கையின் 7வது நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகிறது. டட்லி சேனநாயக்காவின் UNP அரசாங்கத்தின் மீது இருந்த கடுமையான பொருளாதார அதிருப்தி மற்றும் சீமாவின் இடதுசாரி கூட்டணியின் சோசியலிச எழுச்சி காரணமாக தேர்தல் முடிவுகள் இலங்கை வரலாற்றிலே மாற்றிய ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகின்றன. மொத்தமிருந்த 151 நாடாளுமன்ற ஆசனங்களின் முடிவுகளின்படி ஐக்கிய முன்னணி ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா தலைமையிலான கட்சியானது 116 ஆசனங்கள், ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி கட்டிலேறுகிறது. இதில் SLFP ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியாக 91 ஆசனங்களையும், LSSP தனியாக 19 ஆசனங்களையும், CPSL தனியாக 6 ஆசனங்களையும் வெற்றி பெறுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி, டட்லி சேனநாயக்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி வெறும் 17 ஆசனங்களை மட்டுமே பெறுகிறது. நாட்டின் மிக பழைய கட்சியை வரலாறு காணாத மிக மோசமான தோல்வியை தழுவியது இதுவே முதல் தடவை என்று சொல்லலாம். தந்தை செல்வநாயகத்தின் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களை பெறுகிறது. வடகிழக்கில் தமிழ் மக்களின் தனிப்பெரும் சக்தியாக மீண்டும் தமிழரசு கட்சி தன்னை நிரூபித்த காலம் இது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் GG பொன்னம்பலம் தலைமையில் 3 ஆசனங்களை பெறுகிறது. ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா இலங்கையின் பிரதமராக 2வது முறையாக பதவியேற்ற காலம் 1970கள். நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைத்ததால் எதிர்கட்சிகளின் ஆதரவின்றி எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் அசுர பலம் அவரது அரசாங்கத்திற்கு கிடைக்கின்றது. இத்தேர்தல் வெற்றி இலங்கையை பிரித்தானிய டொமினியன் அந்தஸ்திலிருந்து விடுவித்து ஒரு முழுமையான சுயாதீன குடியரசாக மாற்றுவதற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்றை அமைப்பதற்கான மக்கள் ஆணையாக அந்த வேளையில் பார்க்கப்பட்டது. டாக்டர் NM பெரேரா நிதியமைச்சராகவும், கொன்வின் ஆண்டி சில்வா அரசியலமைப்பு விவகார அமைச்சராகவும், பீட்டர் கெனமென் வீடமைப்பு அமைச்சராகவும் போன்ற பல மார்க்சிய தலைவர்கள் மிக முக்கிய அமைச்சு பொறுப்புகளை ஏற்று அரசாங்கத்தை ஒரு பிடிபிடிக்க தொடங்கினார்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 70 மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த போதிலும் ஸ்ரீமாவோ அரசாங்கம் அடுத்த ஆண்டே 1971 மாபெரும் சவால் ஒன்றை எதிர்கொள்ள தொடங்கியது. நேர்களே, அந்த சவால் நீங்கள் அறியாததல்ல. அதுவரை தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ரோகண விஜயவீர தலைமையிலான ஜனதா விமுக்தி பெரமுன என்று அழைக்கப்படுகின்ற JVP என்ற தீவிர இடதுசாரி சிங்கள இளைஞர் இயக்கம் ஸ்ரீமாவோவின் அரசாங்கத்திற்கு எதிராக இலங்கையின் முதலாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சியை 1971 நடாத்தி மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.

0: நீங்கள் அறிந்தபறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். மற்றொரு அறிந்தபறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் நாங்கள் வருகின்ற வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெறுகின்றோம். தொடர்ந்து நேர்கள் இந்த மனத்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுடன் புதிய சுற்றுப்பயிற்சி வார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்லவுள்ளது. தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சத்திரகொண்டானில் 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இலங்கையின் கரையோர பகுதிகளில் வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதுடன் நாட்டின் கடல் மற்றும் நீர்நிலை வளங்களை பேணும் முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். 6 வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன் அங்கு போதுமான பசுமையை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் 80% நிலப்பரப்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்க வேண்டும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரச வைத்தியர்கள் இனி 70 வரை பணியாற்றும் வகையில் மறுநியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் பிரஜேஷ் பதன் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய எரிசக்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு செயல்முறையை குறைப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த நடவடிக்கை திட்ட ஒப்புதல்களை நெறிப்படுத்த உதவும் என அது நம்புகின்றது. குறிப்பிட்ட கனடிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் மற்றும் இறக்குமதி தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் குரீட் தெரிவித்துள்ளார். கனடாவை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று கூறி சீனாவுடன் நெருங்கிய ராணுவ ஒத்துழைப்பை தொடர வேண்டாம் என்று பிரதமர் மாக்கானியை கஞ்சபெட்டி கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 வழங்கப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸில் பலவான் மாகாண கடலில் புதன்கிழமை மாலை பயணிகள் படகு ஒன்று தீப்பிடித்ததைத் தொடர்ந்து 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 87 பேரை காணவில்லை என பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஈரானால் கைப்பற்றப்பெற்ற நீருக்கடியில் இயங்கும் அமெரிக்காவின் ட்ரோனை கடல்சார் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வதற்கும் அதன் தொழில்நுட்பத்தை மாற்றி பொறியியல் செய்வதற்கும் ஈரான் பயன்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: நேர்கள் CMR தமிழ் HDயுடன் இணைந்திருக்க நேரம் இப்பொழுது முதல் நேர்கள் 7 வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வரும் 6 பாடல்கள் எங்கள் தெருவில் உங்கள் விருப்பத்தில் ஒலிக்க இருக்கின்றன.

0: கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் டிடியில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: இந்த பாடலை தொடர்ந்து நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.

0: Keep listening to CMR Tamil HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் ஆறு பாடல்கள் உங்களை இப்போது மகிழ்விக்க இருக்கின்றது. அந்த ஆறு பாடல்களுக்கும் நீங்கள் வந்து வாக்களிக்க நேரம் இது.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் எச்டி, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் எச்டி ரேடியோ. என்ஜாய்.

0: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்க. நேர்களே, ஒரு சின்ன காரியம் காரணமாக நாங்கள் நிகழ்ச்சியில் பாடல்களை சீக்கிரமாக தர முடியவில்லை. இது பல் கலாச்சார வானொலி, பல வானொலி பல் மொழிகளில் வானொலி நடைபெறுகின்ற இடம். ஆகவே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் தெரியும். அப்படி ஒரு நிகழ்ச்சி காரணமாக நாங்கள் உடனடியாக இணைந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் இப்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் அந்த பாடல்கள் ஆறையும் தந்துவிடுகின்றோம். முதலாவது பாடல் உடனடியாக தருகின்றோம் நேர்களே. முதலாவது பாடல், ஜூன் போனால் ஜூலை காட்டே உன்னாலே உன்னாலே. இரண்டாவது, மருதாணி மருதாணி மருதாணி விழியிலேன் அடிபோடி தீபாவளி சக்கரக்கட்டி திரைப்படம். மூன்றாவது பாடல், அக்கறை பச்சை திரைப்படத்தில் ஊர்கோளம் போகின்ற ஊர்கோளம் போகின்ற கிளி கூட்டம் எல்லாம் ஊராருக்கு சொல்லுங்கள் ஒன்று என்ற பழைய பாடல், ஜெயசித்ரா நடிப்பில் வெளிவந்த பாடல். அதேபோல் வாரணம் ஆயுதம் திரைப்படத்தில் முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோட்டேனே சல்லடை கண்ணாலே நெஞ்சமும் புண்ணானதே. அடுத்து இடம்பெறுவது உலகம் சுற்றும் பாலிவன் திரைப்படத்தில் நெல்லி மலருக்கு கொண்டாட்ட முன்னை பார்த்தது. ஆறு, பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் தேன் சிந்து தேவானம். இவைதான் இன்றைய ஆறு பாடல்களும். உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு நேர்கள் உங்களது வாக்குகளை அளிக்கலாம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: நேர்கள் உடனடியாக இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை அளிப்பதற்கு தயாராகுங்கள். நாங்கள் ஆறு பாடல்கள் கொண்டு வந்தோம். ஒன்று, ஜூன் போனால் ஜூலை காட்டே உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து. இரண்டாவது, மருதாணி மருதாணி மருதாணி விழியிலேன் அடிபோடி தீபாவளி என்ற பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்தில். மூன்றாவது, அக்கறை பச்சை திரைப்படத்தில் ஊர்கோளம் போகின்ற குழி கூட்டம் எல்லாம் ஊராருக்கு சொல்லுங்கள் ஒன்று. அடுத்து வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாலே நெஞ்சமும் புண்ணானது. இலக்கண்ணால் உலகம் சுட்டும் வாலிபன் தருகின்ற லில்லி மலருக்கு கொண்டாட்டம். இலக்கம் ஆறு, பொண்ணுக்கு தங்க மனசு தேன் சிந்து தேவானம். நேர்களை பாடல் அல்லது திரைப்படத்தை சொல்ல வேண்டும். இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: மதன். சொல்லுங்கள் மதன்.
2: ஐயா, எல்லாமே நல்ல பாடல். எனக்கு முதல் பிடிச்ச பாட்டு லில்லி மலருக்கு கொண்டாட்டம் பாடத்திற்கு கொண்டாட்டம். அருமையான பாட்டு. அந்த பாட்டை எப்பவும் கேட்கலாமே. அப்படியே விரல சுண்டி சுண்டி சுண்டி அப்படியே அப்படியே டிக் டிக் டார்ச் போட்டு ஆடைக்க நல்லா இருக்கும் அந்த பாட்டு. முதலாவது மற்றது தேன் சிந்து தேவானம். மற்ற வர்ணம்
0: பாட்டு உலகம் சுற்றும் வாலிவனும் பொண்ணுக்கு தங்க மனசும். நன்றி நன்றி வெண்பா.
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன். எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் சொல்லுங்கள்.
4: ஓ, அழியா விரங் கொண்ட லில்லி மனதுக்கு கொண்டாட்டம்.
0: ஓ,
4: மற்றது தேன் சிந்து தேவானம் பொண்ணுக்கு தங்க மனசு.
0: சரி நன்றி.
4: மற்றது நல்ல பாட்டு தான் பண்ண. இதுதான் இந்த கேட்க வேணும் போல எனக்கு.
0: நன்றி நன்றி நன்றி மிக்க நன்றி. ஆமாம், இந்த வாக்களித்த நேர்கள் விலகி செல்ல வேண்டும். நீங்கள் இப்படி என்றால் புது நேர்கள் இணைய முடியாது. கொஞ்சம் மனசு வேணும், மற்றவர்களும் இணைய வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: சுதா.
0: சுதா சொல்லுங்கள்.
5: அதாவது முன்தினம் பார்த்தேனே மற்றது தேன் சிந்து அந்த பாட்டு.
0: நன்றி சுதா, நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம். நான் நிஷா கதைக்கிறேன்.
0: ஓ நிஷா, வணக்கம். வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
6: நான் தெரிவு செய்திருக்கிற பாடல்கள் தேன் சிந்து தேவானம், மருதாணி
0: மருதாணி. என்ன பரவாயில்ல, நானே உதற்கு வாக்களிக்க. நன்றி நிஷா.
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம். பவன்.
0: பவன் சொல்லுங்க.
7: எனக்கு உன்னாலே உன்னாலே.
0: ஓ, நன்றி பவான். நிகழ்ச்சி நடத்துறீர். வணக்கம்.
3: வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன். எப்படி இருக்கீங்களா?
0: நலம் ஸ்ரீராம், நன்றி. எப்படி நீங்கள்?
3: நான் நிலமா இருக்கேன். நேற்று எல்லாம் வந்தேன்னா நானும் நிகழ்ச்சியில பங்கெடுக்கல. நேற்று அந்த எரிமலைகள் அதை பற்றி எல்லாம் கேள்விகள் எடுத்துக்கொண்டிருந்தீங்க. அலைப்படுத்த வரக்கூடிய மாதிரி இருக்கு, கேட்டுக்கொண்டே இருந்தேன். இதுல வந்து ரெண்டு பாடல்கள் மட்டுமா, இல்லாட்டி ரெண்டு மூணு? அப்படி
0: ரெண்டு ரெண்டு கண்ணே கண்ணு,
3: ரெண்டு ரெண்டு கண்ணே கண்ணு. எனக்கு அந்த தீன் சிந்திரை வானம், அடுத்தது நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை.
0: நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை நாங்கள் கொண்டு வரையில,
3: கொண்டு வரையிலையா?
0: இல்லை இல்லை, நீங்கள் இதை சொல்றீங்க. முன்தினம் பார்த்தேன் சொல்றீங்களா? அதை
3: முன்தினம் பார்த்தேன் என்றால் அப்ப எனக்கு டில்லி மலருக்கு கொண்டாட்டம்.
0: டில்லி மலர் நல்லா இருக்கும்.
3: கொஞ்சம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம்
0: நலம், நன்றி. நீங்க எப்படி?
8: நல்ல சுகம்.
0: காலையில போல ஜியாவ
8: பாருங்கள்.
0: முன்தினம் பார்த்தேனே. நன்றி ஜெயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் வாசம் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
9: முன்தினம் பார்த்தேனே, அடுத்தது மருதாணி.
0: சாராக்கு மருதாணி பிடிக்கும்
9: என்ன? பிடிக்கும்.
0: சரி, நன்றி சாரா.
9: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
10: எனக்கு சக்கர கட்டியும் வாரணம் ஆயிரும்.
0: தேவகுமாருக்கு சக்கர கட்டி பிடிச்சிருக்கு. நன்றி தேவகுமார்.
10: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம், காசிநாதன்.
0: காசிநாதன் சொல்லுங்கள். அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
12: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
12: சக்கரை கட்டி உன்னாலே உன்னாலே.
0: சக்கரை கட்டி உன்னாலே உன்னாலே என்ன ரமேஷ்? நன்றி ரமேஷ்.
12: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
13: வணக்கம் ரவி, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ரவி, சொல்லுங்கள்.
13: உன்னாலே உன்னாலே உலகம் சுற்றும் பாலிகள்.
0: ஓ
13: எம்மா உலகம் சுற்றும்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
14: வணக்கம் தாரணி, கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் தாரணி, நீங்கள் எப்படி?
14: பாட்டு வந்து எனக்கு முன்தினம் பார்த்தேனே, அதுவும் தேன் செந்து தேவானம்.
0: ஓ தாரணி,
14: அந்த பாட்டு
0: தேன் செந்து தேவானம் பார்ப்போம்.
14: நன்றி,
0: நன்றி,
14: நன்றி,
0: நன்றி. ஆமாம், நேர்களை ஆறு பாடல்கள் கொண்டு வந்தோம். ஒன்று நீங்கள் முதலாவது உன்னாலே உன்னாலே, ஜூன் போனால் ஜூலாய் காட்டே. இரண்டாவது சக்கரக்கட்டி திரைப்படத்தில் மருதாணி மருதாணி விழியிலேன் அடிப்போடி தீபாவளி. அடுத்து அக்கறை பச்சை திரைப்படத்தில் ஊர்கோளம் போகின்ற கிளி கூட்டம் எல்லாம் ஊரார்க்கு சொல்லுங்கள் ஒன்று. அடுத்து வருகின்றது வாரணமாயிரம் முன்தினம் பார்த்தேனே, உலகம் சுற்றும் வாலிபன் லில்லி மலருக்கு கொண்டாட்டம், பொண்ணுக்கு தங்க மனசு தேன் சிந்து தேவானம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம்.
15: வணக்கம் பாசன்.
0: ஓ வாங்க நிர்மலா. வணக்கம்,
15: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம், நலம். நீங்கள் எப்படி?
15: ஆமாம், நலமா இருக்கிறோம். நம்மோட இதுகளை நாங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு அறிந்து மரியாதம். அருமையா இருந்தது. பொது அறிவுகள் எல்லாம் நல்லா போயிருக்கு.
0: உங்களுக்கு அது புரிஞ்சு விளங்கி இருக்கிறீர்கள்டா சந்தோஷம் உண்மையில.
15: எனக்கு வந்து ஆக்கள் கேட்காததாக ஊர்கோலாம் போகுறது.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. நானும் ஒரு திறமையும் அதை கேட்காம விட்டுருந்தீங்க.
15: வானம் ஆயிரம்,
0: வாரணம் ஆயிரம். சரி, நன்றி நிர்மலா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
15: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
16: டில்லி மலருக்கு கொண்டாட்டம்.
0: நன்றி,
16: நன்றி அண்ணா,
0: நன்றி. ஆமாம் நேர்கள், எமது தெரிவில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் அழைத்து எங்களது ஆறு பாடல்களில் எந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றது? முன்தினம் முதலாவது பாடல் உன்னாலே உன்னாலே, ஜூன் போனால் ஜூலை காட்டே. இரண்டாவது சக்கரக்கட்டி திரைப்படம் மருதாணி மருதாணி, விழியிலேன் அடிபோடி தீபாவளி. மூன்றாவது சக்கரை பச்சை திரைப்படத்தில் ஊர்கோலம் போகின்ற கிளி கூட்டம் எல்லாம். அடுத்து வாரணமாயிரம் முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோட்டேனே. அடுத்து உலகம் சுற்றும் பாலிவன் லில்லி மலருக்கு கொண்டாட்டம். அடுத்து பொண்ணுக்கு தங்க மனசு தேன் சென்றதே வாழம். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம்.
17: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
18: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
17: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 4162847000.
19: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
17: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
19: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
17: ஏசியா கோல்ட் இங்க்
19: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
17: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
19: இடோபிகோ
17: 4167462742.
20: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

அது அக்கறை பச்சை இத்திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ்பிபி எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோரது குரல்களில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 7:43. நேர்களை ஜெயசித்ரா, நேர்களுக்கு தெரியும் பழம்பெரும் நடிகை. அவர் செப்டம்பர் 5 பிறந்த தினம் அவர். அதனால்தான் இந்த பாடல் அவருக்காக அவரது பிறந்தநாள் நினைவாக கொண்டு வந்தோம். ஒவ்வொரு பாடல்களும் ஏதோ ஒரு காரணத்தால் தான் கொண்டு வந்தோம் என்ற வகையில் நிச்சயமாக நேர்களுக்கு புரிந்திருக்கும். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்தொழிக்கின்றது நேர்களது எங்களது தெரிவில் நேர்களது விருப்பமாக உன்னாலே உன்னாலே என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒழிக்க இருக்கின்றது. இந்த பாடலை பொறுத்தவரையில் ஏன் இந்த பாடல் என்றால், சின்மை பல்வேறு விதமான திரைப்படங்களுக்கு குரல் கொடுத்து பாடல்களை தந்தவர். அதேவேளை சின்மைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய திறமை அவர் பின்னணி குரல் கொடுப்பவர் நடிகைகளுக்கு. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலும் அவர் பின்னணி குரல் கொடுத்திருந்தார். அதனால் தான் இந்த பாடல். அது வன்குவர் பவான், நோர்வே ஜெயா, ரமேஷ், ரவி ஆகியோரது விருப்பத்தில் வருகிறது.

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நேர்கள் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் 6 பாடல்களில் 2 பாடல்கள் ஒளிபரப்பாகிவிட்டன. இன்னும் 4 பாடல்கள் இருக்கின்றது. நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை விரும்பி கேட்கலாம். பாடலின் பெயர் அல்லது பாடலின் திரைப்பட பெயரை சொல்ல வேண்டும். இப்பொழுது பாடல்களை ஒரு முறை 4 பாடல்கள் இருக்கின்ற 4 பாடல்களை தருகின்றோம். சக்கரக்கட்டி திரைப்படத்தில் மருதாணி மருதாணி மருதாணி விழியில் ஏன் அடிபோடி தீபாளி என்ற பாடல். அடுத்து வாரணமாயிரம் முன்தினம் பார்த்தேன் பார்த்ததும் தோட்டேனே சல்லடை கண்ணாலே நெஞ்சமும் புண்ணானதே உலகம் சுற்றும் வாலிபன் தருகின்ற லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததுமே தேன் சிந்திதே வானம் என்ற பாடல் பொண்ணுக்கு தங்கம் என்ற திரைப்படத்தில். நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுகின்றார் ஒரு நேர் இணைவோம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நான் மொரேன்.
1: மொரேன் சொல்லுங்கள்.
2: எனக்கு தேன் சிந்திதே வானம், அதுவும் மற்றது லில்லி மலருக்கு கொண்டாட்டம்.
1: நன்றி. லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உலகம் சுற்றும் வாலிபனை நாங்கள் கொண்டு வந்ததற்குரிய நோக்கம் எம்ஆர் வீரப்பன், ஆர் எம் வீரப்பன் அவரது தயாரிப்பு, எம்ஜிஆர் எம் ஜி ராமச்சந்திரன் ஆகியோரது தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். ஆர் எம் வீரப்பன் செப்டம்பர் 9 தேதி பிறந்தவர். அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பாடலை. அதேபோல் தேன் சிந்ததே வனம், அது தெரியும், ஜெயசித்ராவுக்காக அந்த பாடல் கொண்டு வரப்பட்டது. முன்தினம் வாரணம் ஆயிரம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சின்மை குரல் கொடுத்த, தமிழ் மொழியில் குரல் கொடுத்தது மட்டுமல்ல தெலுங்கில் அந்த திரைப்படம் மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது தெலுங்கிலும் சின்மையை தான் அந்த நடிகைக்காக ஒரு டப்பிங் குரல் கொடுத்திருந்தார். அதற்காக அந்த திரைப்படத்தையும் கொண்டு வந்திருந்தோம். அதேபோல் அந்தந்த பாடல்கள் ஒலிக்கின்ற போது அவை பற்றிய செய்திகளை நாங்கள் வழங்குவோம். நேர்களே, 7:52 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாம் அடுத்து ஒலிக்கின்ற பாடல் என்னவென்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். வேறொன்றுமல்ல, சக்கரக்கட்டி திரைப்படத்தில் நிஷா சாரா தேவகுமார் ரமேஷ் ஆகியோரது விருப்பத்தில் இந்த பாடல்.

0: அந்த பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 7:58 நேர்கள். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் பல நேர்கள் இணைந்து கொண்டு தங்களது விருப்பங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது மருதாணி பாடல் ஒளித்தோய்ந்திருக்கின்றது என்னும் 3 பாடல்கள் இருக்கின்றன. அந்த 3 பாடல்களும் நேர்கள் விருப்பங்கள் தெரிவித்த பாடல்கள். தேன் சிந்து தேவானம், பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்பட பாடல் ஒழிக்க இருக்கின்றது. அதேபோல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம், லில்லி மலருக்கு கொண்டாட்டம் பாடல். அதைவிட வாரணம் ஆயுதம் திரைப்படத்தில் முந்திரம் பார்த்தேனே பார்த்திருந்தோட்டே இந்த பாடல்கள் ஒளிபரப்பில் காத்திருக்கின்றன. பல நேர்கள் தங்களது விருப்பங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வப்போது அந்த பாடல்களின் போது அந்த விருப்ப பேர்களையும் நேர்களது பேர்களையும் சொல்லி நாங்கள் பாடல்களை ஒளிபரப்பு செய்வோம். நேரம் சரியாக இப்பொழுது 8 ஆகிறது. இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையின் பின்னர் நேர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி மகிழ்விக்க இருக்கின்றது உங்களை.
1: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News. நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டத்துடன் தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்காக இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசு அதிகாரிகளுடன் புதிய சுற்றுப்பயிற்சி வார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்லவுள்ளது. தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பகிர்ந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சத்திருக்கொண்டானில் 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதுடன் நாட்டின் கடல் மற்றும் நீரியல் வளங்களை பேணும் முறையில் முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். 6 வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழிக் கொள்கையிலிருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையை திறப்பதற்கு முன் அங்கு போதுமான பசுமையை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் 80% நிலப்பரப்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்க வேண்டுமென இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு வைத்தியர்கள் இனி 70 வரை பணியாற்றும் வகையில் மறுநியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் பிரஜேஷ் பதக் தெரிவித்துள்ளார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய எரிசக்தி திட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு செயல்முறையை குறைப்பதாக கனடிய அரசாங்கம் அறிவித்தது. இந்த நடவடிக்கை திட்ட ஒப்புதல்களை நெறிப்படுத்த உதவும் என அது நம்புகின்றது. குறிப்பிட்ட கனடிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகள் மற்றும் இறக்குமதி தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு கனடாவே காரணம் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் தெரிவித்துள்ளார். கனடாவை அதிக ஆபத்துக்கு உள்ளாக்கும் என்று கூறி சீனாவுடன் நெருங்கிய ராணுவ ஒத்துழைப்பை தொடர வேண்டாம் என்று பிரதமர் மாக்கானியை கஞ்சபெட்டி கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர்.